0: பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02 நிமிடம். குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரல் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய். இன்று முற்பகல் 11 மணிக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் புதுடெல்லியில் உள்ள விக்யான் பவனில் நடைபெறும் எல்லை பாதுகாப்பு படையின் 23வது பதவியேற்பு விழா மற்றும் ருஸ்தம்ஜி நினைவு சொற்பொழிவு 2026 நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரலமுதன் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 காந்தியஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. தொடர்ந்து இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 திரைசி பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் சேதியும் தென்குமரி தேனலையில் இடம்பெறும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி மற்றும் இரவு 10 மணி. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலைவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலைவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் ஆகியன அறியலாம். காலை 8:30 சாரமரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் நீண்டு போய் தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் 8:45 வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:02 குமரி பண்பலை 101
3: மிஸ்டர் கிறிஸ்டோடோலஸ் அரைவ்ட் இன் நியூ டெல்லி யெஸ்டர்டே ஃப்ரம் மும்பை. ஹி வாஸ் ரிசீவ்ட் பை யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் அஜய் தாம்தா அட் த டெல்லி ஏர்போர்ட். The President of Cyprus is accompanied by a high-level delegation comprising Minister of Foreign Affairs, Dr. Konstantinos Kombos, Minister of Transport, Communications and Works, Alexis Vaftis, senior officials and business leaders. This is the first visit of President Christodoulos to India in his current capacity. The first international Big Cat Alliance Summit, which was scheduled to take place in New Delhi on 1st of June, has been postponed. It was being organized in conjunction with the 4th India-Africa Forum Summit, as several African countries host big cats and are important partners in global efforts towards conservation, ecological sustainability and biodiversity protection. In a statement, Ministry of Environment, Forest and Climate Change said that following the decision taken in consultation with the chairperson of the African Union and the African Union Commission to convene the 4th India-Africa Forum Summit at a later date, it has been decided that the first IBCA Summit 2 will be convened at a later date. New dates for the summit will be announced in due course following consultations with participating countries and stakeholders. Hamza Burhan, believed to be one of the masterminds behind the 2019 Pulwama terror attack that claimed the lives of over 40 CRPF personnel, was killed yesterday when unknown gunmen opened fire on him in Pakistan-occupied Jammu and Kashmir. Burhan, alias Arjuman Gulzar Dar, alias

0: ஆகாஷ்வாணி, நேரம் 6:10.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரைக் கண்டு வாடிய மகான் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: ஞானப்பசிக்கு ஆன்மீக அமுதை வழங்கிய அருளாளர்களுக்கு மத்தியிலே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி சக மனிதர்களின் வயிற்று பசி கண்டு வாடிய வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த தலைவராக அமைகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய தர்மசாலை உலக வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க நிகழ்வாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியத்திற்கு பின்பு வள்ளலாரைப் போல வேறு யாரும் அழுத்தமாக சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் ஆன்மநேய உணர்வும் கொண்டு வள்ளலார் வலியுறுத்திய உயர் அறங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய நெறியாக இன்றைக்கு உலகை காத்து கொண்டிருக்கிறது. அன்புதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியது. அந்த அன்பை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். நான் உன்னிடம் ஒரே ஒரு தவம்தான் கேட்கிறேன். ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடினார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவருடைய உயரிய நெறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நெறி. வள்ளலார் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பசியினுடைய கொடுமையை அவரைப் போல வேறு யாரும் சொன்னதே இல்லை. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர சீவகாருண்யம் ஆதலால் அதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்று ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதியிலே வள்ளலார் விளக்குகிறார். பசி இல்லாவிட்டால் மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளலார் கருதினார். அந்த பசியை போக்கக்கூடிய வழியை நாம் கருத வேண்டும் என்று அவர் ஒரு கொள்கையை முன்வைத்தார். பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷ காற்று. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விஷம். பசி எனும் நோய் கொடியது. அதன் வெம்மை தாங்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு வள்ளல் பெருமான் அதற்கு வழியும் சொன்னார். பசியை நீக்க தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். வடலூரிலே செய்தும் காட்டினார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் பசியை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது. சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுதான் வள்ளலார் அன்பின் வடிவத்திலே இறைவனை கண்டார். வள்ளலார் அன்பின் பிடிக்குள்ளே இந்த உலகத்தை கண்டார். வள்ளலாருடைய நெறி மிகச்சிறந்த நெறி. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்தடைகின்றன? மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றால் புண்ணியமும் பாவமும் நம்மை வந்தடைகின்றது என்று சொன்ன வள்ளலார் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் தவறு என்று சொன்னார். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் தவறு என்று சொன்னால் முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை முடித்தல் தவறு என்று சொன்னார். வள்ளலாருடைய நெறி அற்புதமான நெறி. அவருடைய நெறி வாழ்வியல் நெறி. அவருடைய நெறி சக மனிதர்களுக்கு அன்பு பாராட்டும் நெறி.
1: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
3: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
4: ஆகாஷ்வாணி நாக.

0: கூப்பில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15 நிமிடம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
0: வள்ளுவர் தந்த வான்மறை இதோ நம் வானிலை வழி குரணமுதம்

0: குரணம்தும் கேட்டீர்கள்.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல்.

சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின்போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மைதி

வைகாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்க உள்ள நிலையில், விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள் மற்றும் உரங்கள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பு பெற்ற ஏஎஸ்டி 16, டிபிஎஸ் 5 மற்றும் ஏஎஸ்டி 21 ரக சான்று மற்றும் ஆதார நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு உள்ளது. யூரியா, டிஏபி, பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன உரங்களும், அசோஸ் பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் போன்ற உயிர் உரங்களும் மாவட்டம் முழுவதும் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. கன்னிப்பூ சாகுபடிக்காக குமரி மாவட்ட விவசாயிகள் தீவிரமாக தயாராகி உழவு செய்து வருகின்றனர். குமரி மாவட்ட விவசாயத்தின் முதுகெலும்பாக பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் முறையே 23.6 அடி மற்றும் 27 அடி நீர்மட்டம் உள்ளது. கடந்த வருடங்களைப் போல் ஜூன் முதல் தேதியில் அணைகள் பாசனத்திற்காக திறக்கப்பட கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. எனவே கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டு கன்னிப்பூ நெல் சாகுபடி சிறந்த முறையில் செய்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறாா்.

அமைப்புகள் மற்றும் 17 பேரூராட்சிகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட புனரமைப்பு பணிக்காக 5500 மீட்டர் நீளத்திற்கு 400 மில்லிமீட்டர் விட்டமுள்ள ஓபிவிசி குழாய்கள் பதிக்கும் பணிகள் கிள்ளியூர் வட்டத்திற்கு உட்பட்ட மாங்குழி சாலையில் நடைபெற்று வருகின்றன. கல்குளம் வட்டத்திற்கு உட்பட்ட திக்கனங்கோடு முதல் திங்கள் சந்தை வரை 4400 மீட்டர் நீளத்திற்கு 500 மில்லிமீட்டர் விட்டமுள்ள டிஐ குழாய் பதிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அகஸ்தீஸ்வரம் வட்டத்தில் கன்னியாகுமரி சுசீந்திரம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக 150 மில்லிமீட்டர் விட்டமுள்ள டிஐ குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் ஜூன் மாதம் 13 தேதி மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட வழக்குகள், உரிமையியல் வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும்

தெளிவுபடுத்தியது. செய்வதாக நான் ஏற்றுக்கொண்ட கடமையின் மற்றொரு படைக்கு ஆள் திரட்டுவது. இந்த வேலையை கேடாவை தவிர நான் வேறு எங்கே ஆரம்பிப்பது? முதலில் சைனியத்தில் சேர்பவராக இருக்கும்படி என் சொந்த சக ஊழியர்களைத் தவிர வேறு யாரை நான் அழைக்க முடியும்? ஆகவே நதியாத்துக்கு நான் போனதுமே வல்லபாயையும் மற்ற நண்பர்களையும் அழைத்து பேசினேன். அவர்களில் சிலர் என் யோசனையை எளிதில் ஏற்றுக்கொண்டு விடவில்லை. என் யோசனை பிடித்திருந்தவர்களுக்கோ அது வெற்றி வருமா என்பதில் சந்தேகம் இருந்தது. எந்த வகுப்பினருக்கு நான் கோரிக்கை வெளியிட விரும்பினேனோ அந்த வகுப்பாருக்கு அரசாங்கத்தினிடம் அன்பு இல்லை. அரசாங்க அதிகாரிகளிடம் அவர்கள் அடைந்த கசப்பான அனுபவம் அவர்கள் மனத்தில் இன்றும் அப்படியே இருந்து வந்தது. என்றாலும் வேலையை தொடங்க

தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து

டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸும் லக்னோவில் 43.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28 புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பி

சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் தீபாராதனையும். கோவில்விளை அருள்மிகு பெரிய தம்புரான் சுவாமிகள் தலைமை திருக்கோவில் கொடை விழாவில் இன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம், 9 மணிக்கு தீபாராதனை, இரவு 12:30க்கு தீபாராதனை. செம்பன்விளை ஐயா வைகுண்ட சுவாமி திருநள்ளல் தாங்கல் 56வது ஆண்டு நிறைவு விழாவும், திரியேடு வாசிப்பு விரிவுரை விழாவில் இன்று மாலை 4:30க்கு பணிவிடை, 5:30க்கு உகப்படிப்பு. மேலசங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயணசுவாமி முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30க்கு சிறப்பு பூஜை, இரவு 7 மணிக்கு பஜனை. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி வரி பண்பலை 101 நேரம் காலை 7:30 நிமிடம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நீ.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30 நிமிடம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.

சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் தீபாராதனையும். கோவில்விளை அருள்மிகு பெரிய தம்புரான் சுவாமிகள் தலைமை திருக்கோவில் கொடை விழாவில் இன்று காலை 8 மணிக்கு அபிஷேகம், 9 மணிக்கு தீபாராதனை, இரவு 12:30க்கு தீபாராதனை. செம்பன்விளை ஐயா வைகுண்ட சுவாமி திருநள்ளல் தாங்கல் 56வது ஆண்டு நிறைவு விழாவும், திரியேடு வாசிப்பு விரிவுரை விழாவில் இன்று மாலை 4:30க்கு பணிவிடை, 5:30க்கு உகப்படிப்பு. மேலசங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயணசுவாமி முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண புனராவர்த்தன அஷ்டபந்தன மகாகும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30க்கு சிறப்பு பூஜை, இரவு 7 மணிக்கு பஜனை. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி வரி பண்பலை 101 நேரம் காலை 7:30 நிமிடம்.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.

0: கேட்கும் நேரம் வேறு ஏதாவது விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டுமா? இல்லை, அதே நேரத்தில் வேறொரு பாடலை கேட்க வேண்டுமா? இப்படி செய்தால் இந்த ஸ்டக் சாங் சிண்ட்ரோமில் இருந்து தப்பிக்கலாம் என்று கூறுகிறார்கள்.
1: அப்படியா? சரி, நான் முடிவு செய்து விட்டேன். நானே வருவேன் பாடலுக்கு பதிலாக இந்த பாடலை கேட்பது என்று முடிவே செய்து விட்டேன்.
0: நல்ல தேர்வுதான். ஆனால் நள்ளிரவில் யாரோ வந்து காதல் பாடுகிறார்கள் என்று எங்களை எழுப்பாமல் இருந்தால் சரிதான்.
1: என்ன மந்திரியாரே இப்படி கூறுகிறீர்?
0: ஏனென்றால் தாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கும் இந்த பாடலும் ஆவி பாடல் தானே மன்னா?
1: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேர்காலை 7:36 நிமிடம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. எண்ணமே வாழ்வு. ஆதலின் எப்போதும் நல்லவற்றையே எண்ணுவோம், நேர்மறையாக வாழ்வை அணுகுவோம், நல்லதே நடக்கும். இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது தென்குமரி தேனலை. குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கிஜி நெய் வழங்கும் தென்குமரி தேனலை. தென்குமரி தேனலை.

0: இந்திய மெய்யியலாளர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இதே நாளில் வங்கதேசத்தில் பிறந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவர் ஆவார்.

0: அக்கவுண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
2: செல் நம்பர் 9488230666.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
7: நேர்களே, ஆகாஷ்மணி, நாகர்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
3: நேஷனலி ஆகாஷ்மணி நாகர்கோவில்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்தது தென்குமரி தேனிலை.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
2: ஆஹா, செம்ம வாசனை
3: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
3: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
4: ஆர்கேஜி நெய், உலகம்.

₹50, நாட்டு வெண்டைக்காய் 1 கிலோ ₹45, வெண்டைக்காய் பச்சை ₹30, நாட்டு தக்காளி ₹50, ஆப்பிள் தக்காளி ₹60, நாட்டு மிளகாய் ₹75, நாடன் மிளகாய் ₹150, சீனிவரைக்காய் 1 கிலோ ₹45, வெள்ளரிக்காய் ₹20, பாகற்காய் ₹60, இஞ்சி 1 கிலோ ₹160, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹45, பல்லாரி ₹25, கேரட் ₹70, முட்டைக்கோஸ் ₹50, வாழைக்காய் 10 எண்ணம் ₹50, முருங்கைக்காய் 10 எண்ணம் ₹40, சின்ன வெங்காயம் 1 கிலோ ₹70, பூசணி ₹65, தடியங்காய் ₹15, மரவள்ளி ₹40, புளி ₹140, புடலை ₹50, பீன்ஸ் ₹120, சவ் சவ் ₹55, தட்டைப்பயிறு ₹45.

0: இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று காலை 9:02 குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை.
1: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும்

0: வருகிறது அடி.
1: தென்குமரி தேனலியில் எனி கிட்கலாம் துப்பாக்கி திரைப்பட பாடல்.

ஒரு நாள் காலை நேரம் ஒரு குரு படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். உடனே சீடர்களை பார்த்து எல்லாரும் இப்படி வாங்கங்கிறார். எல்லாரும் வர்றாங்க வேகமாக. என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் குருவை பார்த்தாங்க பயபக்தியோட. குரு அந்த சீடர்களை பார்த்து, இதை பாருங்கள், இப்போ நான் ஒரு சிக்கலான விவகாரத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லதுன்னார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இவர் இப்படி சொல்கிறாரு, நமக்குள்ள எல்லா விவகாரங்களையும் தீர்த்து வைக்கிறவர் நம்ம குருநாதர், அவருடைய விவகாரத்தை நாம் தீர்த்து வைக்கிறதா, ஆச்சரியமாக இருக்குதே, குருநாதருக்கே சிக்கலா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பணிவாக கேட்டாங்க, சுவாமி உங்களுக்கே சிக்கலா,

ஒரு மனுஷன் பட்டாம்பூச்சி ஆகிறதாக கனவு காண முடியுங்கிறப்போ அந்த பட்டாம்பூச்சியும் மனுஷன் ஆகிறதாக கனவு காண முடியும் இல்லையா? இப்போ எனக்கு யதார்த்த நிலை தெரியணும், எது நிஜம்னு தெரியணும். நேற்று ராத்திரி நான் கண்டது கனவா, அல்லது இது பட்டாம்பூச்சி கண்டுகிட்டு இருக்கிற கனவா? இதுதான் குரு கேட்ட கேள்வி. இதை கேட்ட

0: உணவுலேருந்து நாம் என்றைக்கு மூழ்கிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான கேள்வி. ஒருத்தர் வந்தார், காலில் கட்டோடு வந்தார். என்னங்க காலில் கட்டுன்னு, சார் நேற்று ராத்திரி தூக்கத்தில் எங்கள் வீட்டு கூரையில் ஏணியை சாத்தி வச்சு இறங்கினப்போ வழுக்கி விழுந்து காலை உடச்சிக்கிட்டேன்னார். உங்கள் வீட்டில் தான் ஏணியே கிடையாது சார் அப்படின்னு. உண்மைதான் சார், நான் கீழே விழுந்து முழிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ஏணி இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். சைபால்

0: செல்லும். அன்பு, இரக்கம், கருணை, நேர்மை, உழைப்பு, ஒற்றுமை, பொறுமை என பண்புகள் நல்ல எண்ணங்களிலிருந்து உருவாகிறது. நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் பிறருக்கு உதவுவார்கள், உண்மையை பேசுவார்கள், கடின உழைப்பை விரும்புவார்கள், சமூக நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள், அனைவராலும் மதிக்கப்படுவார்கள். ஏபிஜே அப்துல் கலாம் சிறு வயதில் மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் தான் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் மனதில் வைத்திருந்தவர். தினமும் கடுமையாக உழைத்து கல்வியில் முன்னேறினார். பின்பு இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானியாகவும் குடியரசுத் தலைவராகவும் உயர்ந்தார். இது நல்ல எண்ணங்களின் வலிமையை காட்டுகிறது. தீய எண்ணம் மனிதனை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும். பொறாமை, கோபம், பழிவாங்கும் மனம், பேராசை, சோம்பேறித்தனம் போன்றவை தீய எண்ணங்கள் ஆகும். வாழ்க்கையில் வெற்றி பெற முதலில் நல்ல சிந்தனைகள் தேவை. தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் மனிதன் எந்த தடைகளையும் கடக்க முடியும். வெற்றி பெற வேண்டிய எண்ணங்கள் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஒழுக்கம், நேர மேலாண்மை, இலக்கு நிர்ணயம். மாணவர்கள் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இளம் வயதில் சிந்தனைகள் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது. நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும், ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், பெற்றோரின் அறிவுரைகளை கேட்க வேண்டும், நல்ல நண்பர்களோடு பழக வேண்டும், தினமும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும். ஒரு மாணவி தான் மருத்துவராக ஆக வேண்டும் என்று எண்ணி தினமும் கடினமாக படித்து தேர்ச்சியில் வெற்றி பெறுகிறார். இது நல்ல எண்ணங்களின் பலனை காட்டுகிறது. ஒரு மனிதன் எண்ணம் சமூகத்தை பாதிக்கிறது. நல்ல சிந்தனை கொண்டவர்கள் சமூகத்தை முன்னேற்றுவதற்கு செயல்படுவார்கள். உதாரணமாக, ஏழைகளுக்கு உதவுவது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது, மரங்களை நடுவது, கல்வி சேவை செய்வது. எண்ணங்கள் மிகவும் சக்தி உள்ளது. மனிதன் நினைப்பதை சாதிக்க முடியும். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் என்பது பலரின் அனுபவமாகும். எண்ணங்கள் 1000 என்றாலும் அவற்றில் நல்லதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதே நல்லது. மனிதனின் உயர்வும் தாழ்வும் அவன் சிந்தனையின் அடிப்படையிலேயே அமைகிறது. நல்ல எண்ணங்கள் மனிதனை வெற்றியாளனாக மாற்றும். தீய எண்ணங்கள் அவனை அழிவிற்கு எடுத்து செல்லும். எனவே நாம் அனைவரும் நல்ல சிந்தனைகளை வளர்க்க வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், நேர்மையுடன் வாழ வேண்டும், உயர்ந்த இலக்குகளை அமைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமது வாழ்க்கையும் சமூகமும் சிறப்பாக வளரும்.
1: சமூகத்தை மாற்ற நேர்மறையான எண்ணங்கள் தேவை அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா சௌமியா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு வணக்கம். மனித வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய சக்தி என்னவென்றால் அது எண்ணங்கள். ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையும் அப்படித்தான் அமைகிறது. நம்முடைய மனதில் தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றுகின்றன. சில எண்ணங்கள் நம்மை உயர்த்தும், சில எண்ணங்கள் நம்மை தாழ்த்தும். ஆனால் நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து செயல்படுவது மிகவும் முக்கியம். உதாரணமாக, நான் முடியாது என்று நினைத்தால் முயற்சி கூட செய்ய மாட்டோம். ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் என்று நினைத்தால் வெற்றிக்கான பாதை திறக்கும். ஒரு சிறிய நல்ல எண்ணமே பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மரக்கன்றாக தொடங்கும் விதை போல நல்ல எண்ணம் வளர்ந்து பெரிய சாதனையாக மாறும். ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் எப்போதும் நான் தோல்வியடைவேன் என்று நினைப்பார். மற்றொருவர் முயற்சி செய்தால் முடியும் என்று நம்பினார். இருவரும் ஒரு போட்டியில் கலந்து கொண்டார்கள். முதல் நண்பர் பயந்து பாதியிலே விட்டுவிட்டார். இரண்டாவது நண்பர் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்து வெற்றி பெற்றார். அவரின் வெற்றிக்கு காரணம் திறமை மட்டுமல்ல, நல்ல எண்ணமும் தன்னம்பிக்கையும் தான். இன்றைய காலத்தில் சமூக வலைத்தளங்கள், மொபைல் போன்கள் போன்றவை நம் எண்ணங்களை அதிகமாக பாதிக்கின்றன. அதனால் நல்ல விஷயங்களை பார்க்கவும் நல்ல நண்பர்களுடன் பழகவும் வேண்டும். நல்ல புத்தகங்களை படித்தால் நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல மனிதர்களை சந்தித்தால் நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாகும். இறைவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் அறிவும் எண்ணங்களும் தான். மனிதன் தினமும் எண்ணற்ற எண்ணங்களை நினைக்கிறான். அந்த எண்ணங்களே அவனுடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒரு மனிதன் நல்ல எண்ணங்களை நினைத்தால் அவன் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்லும். கெட்ட எண்ணங்களை நினைத்தால் வாழ்க்கை

0: சிக்கலாக மாறும். அதனால்தான் பெரியவர்கள் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற பழமொழியை கூறுகிறார்கள். மனிதன் எந்த செயலை செய்தாலும் அது முதலில் எண்ணமாகவே தோன்றுகிறது. ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றாலும் முதலில் அது மனதில் தோன்றும். ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பு கூட ஒரு சிறிய எண்ணமாகத்தான் தொடங்கியது. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி தாமஸ் எடிசன் ஆயிரக்கணக்கான முயற்சிகள் செய்த பிறகே மின்விளக்கை கண்டுபிடித்தார். அவர் தோல்வியை நினைக்கவில்லை, முடியும் என்ற எண்ணத்துடன் முயற்சி செய்தார். பொறாமை, கோபம், சோம்பேறித்தனம் போன்ற எண்ணங்கள் மனிதனை அழிக்கின்றன. ஒரு சிறிய தவறான எண்ணமே பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இன்றைய இளைஞர்கள் சிலர் உடனடி வெற்றியை மட்டுமே விரும்புகிறார்கள். தோல்வி வந்தால் மனம் உடைந்து விடுகிறார்கள். ஆனால் தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது வெற்றிக்கான முதல் படி. மாணவர்கள் நாட்டின் எதிர்காலம். எனவே மாணவர்களின் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த வேண்டும். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதிக்க வேண்டும். தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல மாணவன் புத்தக அறிவை மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
1: மனிதனை மாற்றும் சக்தி எண்ணங்களுக்கு உண்டு அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.
1: நிகழ்ச்சியோட நிறைவா நிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
2: வணக்கம். மனித வாழ்க்கை முழுவதும் எண்ணங்களால் நிரம்பி உள்ளது. நாம் பேசுவதற்கு முன் எண்ணுகிறோம், நடப்பதற்கு முன் எண்ணுகிறோம், கனவு காண்பதற்கு முன் எண்ணுகிறோம். உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் மனிதனை உயர்த்துவதும் அவன் எண்ணங்கள் தான், அவனை வீழ்த்துவதும் அவன் எண்ணங்கள் தான். ஒரு சிறிய விதை மண்ணில் விழுகிறது, அதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அது ஒரு பெரிய மரமாக வளர்கிறது. அதுபோல ஒரு சிறிய எண்ணமே ஒரு மனிதனின் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையை ஒளியாக மாற்றும், கெட்ட எண்ணங்கள் வாழ்க்கையை இருளாக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை என்று பெரியவர்கள் சொன்னது வீணல்ல. நாம் தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை நினைக்கிறோம். சில எண்ணங்கள் நம்மை சிரிக்க வைக்கின்றன, சில எண்ணங்கள் நம்மை அழ வைக்கின்றன, சில எண்ணங்கள் நம்பிக்கை தருகின்றன, சில எண்ணங்கள் பயத்தை கூட தருகின்றன. ஆனால் எந்த எண்ணத்தை நம் மனதில் வைத்துக் கொள்ளுகிறோம் என்பதே நம் வாழ்க்கையின் பாதையை முடிவு செய்கிறது. ஒரு மாணவன் என்னால் முடியாது என்று நினைத்தால் அவன் முயற்சி செய்யவே மாட்டான். ஆனால் நான் முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும் என்று நினைத்தால் அவன் வெற்றியை அடைவான். வெற்றி முதலில் மனதில் பிறக்கிறது, அதன் பிறகுதான் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது. இன்றைய உலகத்தில் பல இளைஞர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அழுகிறார்கள். காரணம், அவர்களின் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்கள். நான் அழகாக இல்லை, என்னிடம் திறமை இல்லை, என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட எண்ணங்கள் மெதுவாக மனிதனை உடைத்து விடுகின்றன. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவர்தான். ஒரு ரோஜாவை மல்லிகையுடன் ஒப்பிட முடியாது, மல்லிகையை தாமரையுடன் ஒப்பிட முடியாது. ஒவ்வொரு பூவிற்கும் தனி அழகு உண்டு. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மதிப்பு உண்டு. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் காயப்படுத்தும். நம்பியவர்கள் விட்டு செல்வார்கள், நெருங்கியவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்போது மனதில் ஆயிரம் கேள்விகள் வரும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது, நான் என்ன தவறு செய்தேன் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். அந்த நேரத்தில் நம்மை காப்பாற்றுவது நம்முடைய நல்ல எண்ணங்கள் மட்டும்தான். வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதுவே முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இருட்டான இரவுக்கு பிறகுதான் அழகான விடியல் வருகிறது. மழை செய்த பிறகுதான் வானவில் தெரிகிறது. அதுபோல கஷ்டங்களுக்கு பிறகுதான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சி புரியும். ஒரு தாயின் எண்ணங்களை நினைத்து பாருங்கள். அவள் தினமும் தன் குழந்தை நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள். ஒரு தந்தையின் எண்ணங்களை நினைத்து பார்த்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தன் கஷ்டங்களை மறைத்து உழைக்கிறார். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் அன்பான எண்ணங்களால் நிரம்பி இருக்கிறது. நாம் மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளும் ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடுதான். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும். சிலர் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் மிகவும் உடைந்திருப்பார்கள்.

0: அதனால் ஒருவரை குறை சொல்வதற்கு முன் அவர்களின் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நாம் நம்மை நாமே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தினமும் காலை எழுந்தவுடன், இன்று நல்ல நாள், என்னால் முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையுடன் நினைக்க வேண்டும். அந்த நேர்மறை எண்ணங்கள் நமக்கு புதிய சக்தியை தரும். நாம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வைத்திருக்க வேண்டும். பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, சோகத்தில் இருக்கும் ஒருவரிடம் ஆறுதல் சொல்வது, தனியாக நிற்கும் ஒருவருக்கு துணையாக இருப்பது, இவையெல்லாம் மனிதநேயமான எண்ணங்கள். பணம் இருந்தால்தான் பெரிய மனிதன் ஆக முடியாது, நல்ல மனம் இருந்தால்தான் பெரிய மனிதன் ஆக முடியும். நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் நம் எண்ணங்களை மாற்ற வேண்டும். நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். நம்பிக்கையுடன் நினைத்தால் முடியாதது எதுவும் இல்லை. எண்ணங்கள் ஆயிரம் இருக்கலாம், ஆனால் நல்ல எண்ணங்கள் மட்டுமே வாழ்க்கையை அழகாக்கும்.
1: வாழ்க்கையை அழகாக்குவதே எண்ணங்கள் தான் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி
0: நன்றி.
1: சமூகத்தை மாற்ற நேர்மறை எண்ணங்கள் தேவை அப்படின்னும், மனிதனை மாற்றக்கூடிய சக்தியும் எண்ணங்களுக்கு உண்டு அப்படின்னும் கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி, நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா, இளஞ்சாரல்,
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: Ponjasli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjasli Super Speciality Hospital.
8: AMP Furniture. AMP
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
11: மாமா என்னாச்சு?
12: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
11: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாள்.

0: ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தமாழாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.
1: டே தம்பி, ஆறுமுக வாண்டி, இங்க நான் வீட்டு வாசலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. கூட்டையும் சாவியும் எடுத்துட்டு வர எம்பட்டு நேரம்.
2: அப்பா, தேடி எடுக்கிறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியிருக்கு. ஒரு கதவை சாத்தும் போது உளுத்தாப்பா சரியா போட்டியா?
3: எல்லாம் சரியா போட்டாச்சுப்பா, தள்ளி வரணும்னா பாரு.
1: சரி சரி, பூட்டா கொண்டாங்க, சரியா பூட்டணும்.
2: அக்கா, பூட்டுல சாவிய போட்டு திருநா மட்டும் போதாதுக்கா, சரியா பூட்டி இருக்கா இழுத்து பாக்கணுக்கா.
3: அதா கதவை சாத்தி பூட்டை பூட்டி இழுத்து பாக்குறதெல்லாம் சரிதான். ஆனா இப்படி அப்பனை பெட்ரூம்ல தூங்குற போது அவரை உள்ள வச்சு பூட்டுறதுதான் ஒரு மாதிரியா இருக்கு.
4: சாட்ட அடியும் சவுக்கடியும் பொறுத்துக்கலாம், ஆனா இந்த மூட்டை பூச்சி கடியையும் முணுமுணுப்ப மட்டும் பொறுத்துக்கவே முடியாது. என்ன மீனாட்சி, எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது வெளியூர் பயணமா?
3: அதா சரியா பூட்டிட்டியா, எழுத்து பாத்தியா?
4: மீனாட்சி, என்ன நான் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லவே மாட்டேங்கிறிய. ஆமா, எந்த ஊருக்கு கிளம்பிட்டீங்க? கையில பையகையும் எதுவும் காணோம்? ஆமா, சுந்தர பாகவதர் எங்க காணோம்?
2: சுந்தர பாகவதர் வீட்டுக்குள்ள சம்முன்னு தூங்கிட்டு இருக்காருல.
4: அடப்பாவிகளே, ஆளை உள்ள வச்சா வீட்டை பூட்டுவாங்க?
3: ஆத்தா சரியா எழுத்து பாத்துட்டு இல்ல, சரியா பூட்டிருச்சுல. சரி, இனி பூட்டை திறந்து கதவை தர, வீட்டுக்குள்ள போவோம்.
4: ஆணைய தேட பானைக்குள்ள கையை விட்ட கதையாவில் இருக்கு. மீனாட்சி, உங்க வீட்டுல இந்த ஆறுமுக பாண்டி தான் ஒரு மாதிரின்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப உங்க குடும்பமே ஒரு மாதிரியா மாறிட்டீங்களே.
1: பாக்கியத்தம்மா, என்னடா இவங்க கதவை பூட்டுறாங்க, பூட்டை இழுத்து பாக்குறாங்க, அப்புறம் இழுத்து பாத்துட்டு சரியா பூட்டியாச்சுன்னு தெரிஞ்ச உடனே கதவை திறந்துகிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: இவ்வளவு தெளிவா நாங்க செஞ்சது எல்லாம் அக்கா வரிசையா சொல்றத பார்த்தாலே தெரியுமே நாங்க ஒரு மாதிரி இல்ல அப்படின்னு.
1: சரி சரி, பூட்டை திறந்தாச்சு, வாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசுவோம். இல்லைன்னா பாக்கியத்தம்மா நினைச்ச மாதிரியே தெருவுல போறவங்களும் நம்மள ஒரு மாதிரியா நினைச்சிருவாங்க.

0: கிருபை வேண்டும்.
1: பாகவதரே பாகவதரே, புலி அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளி அடிக்கும்னு சொல்லுவாங்க. பூட்டின வீட்டுக்குள்ள தனியா இருக்க பயமா இருக்குன்னா உடனே பாட்டு பாடுறீங்க?
2: எங்க அப்பனாவது பயப்படுறதாவது, அவரோட பாட்டை கேட்டாலே பேய்கள் எல்லாம் 2000 மைலுக்கு அப்பள எல்லாம் ஓடிடும்.
0: என்னமோ பழமொழி, நானும் விடுஞ்சதுல இருந்து படுக்கையை விட்டு எந்திரிக்காம கவனிக்கிறேன். என்னோட குடும்பத்துக்கே இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
3: மாமா, நீங்க ஒருத்தர் தான் பாக்கி, நீங்களும் சொல்லிட்டீங்களா ஒரு மாதிரி அப்படின்னு.
4: ஏங்க எந்திரிச்சிட்டீங்களா? காபி கொண்டு வரட்டுமா?
0: காபி கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அடுப்படியில கேஸ் அடுப்பு சிலிண்டர் எல்லாம் ஒழுங்கா மூடி இருக்கான்னு ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு அப்புறமா கொண்டு வா.
2: அப்பா கரெக்ட்ப்பா, இப்பதான் நீயும் எங்க ரூட்ல சரியா வர ஆரம்பிச்சிருக்க.
0: அடி விட்டன்னா தெரியுமா என்ன கிடையாது? நானும் பாக்குறேன், ஒருத்தன் பூட்டுச்சாவியை தேடி அலையறதும், ஒருத்தன் கதவை சாத்தி தாப்பா போடுறதும், உங்க ஆத்தா ஓடி போய் அதனது கதவை பூட்டி இழுத்து பாக்குறதும் மரகண்ட குறும்புமாவில் மாறி போச்சு.
1: புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா புறக்கடையில போய் முழம் போட்டாளாம். நல்ல 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்க பாகவதரே. நான் நினைக்கிறேன் இம்புட்டு கோணாங்கி தனத்துக்கும் இந்த ஆறுமுக பாண்டிதான் காரணமா இருக்கும்னு.
3: பாதுகாப்பு உணர்வு தெரியாத படமொழி, உங்கள் பரிகாசத்தை கொஞ்சம் நிறுத்து. பூட்டும் சாவியின் மகத்துவத்தை வீட்டை பூட்டாமல் போனால்தான் புரிந்து கொள்ளலாம். நாட்டில் திருடர்களின் பலம் தெரிந்ததால் அதை அறிந்து கொள்ளலாம்.
4: தம்பி தம்பி தம்பி, பொங்கி எழுந்தது போதும்டா. என்னங்க இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்ததே நான் தாங்க. ஏன் வீணாவில என் தம்பி மேல பழிய போடுறீங்க?
2: அப்பா, நேத்து சாயங்காலம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீயும் பழமொழி கூட சேர்ந்துகிட்டு ஆத்தாவை திட்டுறிய.
1: நேத்து நடந்த மாதிரின்னா, நேத்தும் இது மாதிரியே கதவை பூட்டி இழுத்து பார்த்து திரும்ப திறந்து பார்த்து விளையாடுனீங்களா?
3: பழமொழி, நேத்து சாயங்காலம் என்ன நடந்துச்சு தெரியுமா?
2: நானும் ஆறுமுக பாண்டியும் ஒரு முக்கியமான சோழியா சினிமா தியேட்டருக்கு போயிட்டோம் படம் பார்க்க.
3: மாமாவும் முக்கியமான சோழியா வெளியே போயிட்டாரு அவரோட ஃப்ரெண்டை பார்த்து கதை அளக்க.
4: யாருமே வீட்டுல இல்லையா, கொஞ்சம் மீனாட்சி அம்மன் கோயில் வரையும் போயிட்டு வரலாமேன்னு நானும் வீட்டை பூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன்.
1: வாயி வாழைப்பழம் கேக்குது, கையி கருணக்கிழங்கு கேக்குதுங்கிற மாதிரி ஆளாளுக்கு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டீங்களாக்கும். இதுல

0: சுவாரஸ்யம் இருக்கு?
1: இதுல என்ன சுவாரஸ்யமா? இனிமே தான் இருக்கு கிளைமாக்ஸ்.
2: சினிமாவுக்கு போனா நாங்க திரும்பி வரல,
1: ரெண்ட பாக்க போன மாமாவும் திரும்பி வரல.
3: சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கதவை திறக்கலாம்னு சாவி எடுத்து பூட்டுக்கிட்ட கொண்டு போனா பூட்டு திறந்து கிடக்குது.
0: வீட்டுல இருக்கிற டிவி, பிரிட்ஜ், நகை, பணம், ரேடியோ பொட்டி எல்லாம் பேலா?
3: அதுதான் இல்ல, வீட்டுல எல்லாம் வச்சது வச்சபடி இருக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் வீட்டை பூட்டின போது சரியா பூட்டாம போயிருக்கேன்னு.
0: நல்ல வேலை மீனாட்சி, பூட்டு தான் திறந்து கிடக்கேன்னு. யாரும் பூட்டை திருடிட்டு போகாம இருந்தாங்களே. சரி சரி, அப்புறம் என்ன நடந்தது?
1: அப்புறம் என்ன ஸ்ரீவில்லிபுத்தூர் சப்பரம் தான்.
2: சினிமாவை விட்டு வீட்டுக்கு வந்த உடனே விஷயத்த ஆத்தா சொல்லுச்சு.
1: பூட்டை பூட்டுறது பெருசு இல்ல, பூட்டின பிறகு நாலு தடவை இழுத்து இழுத்து பாக்கணும்னு நாங்க தான் ஐடியா கொடுத்தோம்.
3: அதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா? எப்படி பூட்டணும், எப்படி இழுத்து பாக்கணும்னு இப்படி ஒத்திக பார்த்தோம். ஏங்க உங்களை தானே நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க என்னடா குழம்புல கிடக்குற மாங்கொட்டை மாதிரி கம்முன்னு இருக்கீங்க.
0: பாகவத பாராட்டாட்டி என்ன, நான் பாராட்டுறேன். கவனமா இருக்கிறவங்களுக்கு கனவுலயும் துக்கம் இல்ல.
4: பாராட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க செஞ்ச கூத்த கேக்குற போது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வெளியூர் போயிருந்த போது அங்க ஒருத்தர் செஞ்ச கூத்து தான் என் மனசுல ஓடுச்சு. நான் போய் தங்கியிருந்த வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரரு அவரு. நான் இந்த வீட்டு மாடு ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டு இருந்தேன், கையில ஒரு பைய எடுத்துக்கிட்டு வெளியில வந்து கதவை பூட்டினாரு.
2: அடடே, நம்ம வீட்டு கதவை நாம இப்ப பூட்டின மாதிரியா?
4: பூட்டிட்டு அந்த பூட்டை புடிச்சு தொங்குனாரு.
3: என்னது தொங்குனாரா? சும்மா இருங்க, பூட்டை இழுத்து பாத்துருப்பாரு.
4: நல்லா இழுத்து பாத்துட்டு வெளியில வந்து காம்பவுண்ட் கேட்ட பூட்டினாரு.
1: கேட்டு பூட்லயும் தொங்கி இருப்பாரு.
4: ஆமா, இழுத்து பாத்துட்டு கொஞ்ச தூரம் போனாரு. என்ன நினைச்சாரோ தெரியல, திரும்ப வந்து கேட்டு பூட்டை திறந்தாரு.
0: எதையாவது மறந்துட்டு போயிருப்பாராக்கும்.
4: நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். கேட்டை திறந்து உள்ள போய் வாசக்கதவு பூட்டை புடிச்சு பலம் கொண்ட மட்டும் இழுத்து பார்த்தாரு. அப்புறம் கேட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பிட்டாரு.
1: பலே பலே பலே. அப்புறம் என்ன நடந்துச்சு?
3: சரியான சந்தேக பெருவழி போல் இருக்கே.
4: நான் விடுன்னு மாடியை விட்டு இறங்கி தெருவுக்கு போய் அவரை புடிச்சுட்டேன். என்ன சார், உள்ள பீரோ ஜன்னல் கதை

0: சரியா சாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டேன்.
1: வெளியூருக்கு போனாலும் உங்க நக்கல் புத்தி போக மாட்டேங்குதே மாமா.
0: ஓ நல்லா சாத்திட்டனே அப்படின்னாரு. என்ன சார் வெளியூர் பயணமா அப்படின்னு கேட்டேன். ஏன் கேக்குறீங்க? வெளியூரெல்லாம் போகல, பக்கத்து தெருவில் இருக்கிற காய்கறி மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரணும், அதுதான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு.
2: சவடால் பொடி மட்டை தட்டி பார்த்தா வெறுமட்டை. இந்த மாதிரி சந்தேக பிராணிகளும் இருக்கதானே செய்யறாங்க.
3: கவனமா இருக்கணும். சரி, அவரு கொஞ்சம் அதிகமா கவனமா இருந்திருக்கிறாரு. இது தப்பா?
4: அப்ப இதுல இன்னொரு விஷயத்த சொல்லாம விட்டுட்டாரு.
1: என்ன?
4: இம்புட்டு கதவையும் இழுத்து பார்த்து பூட்டினவரு கடைசியில கொல்லப்புற கதவை பூட்டாம
1: விட்டுட்டாராம்.
4: இதுதான் இந்த கதையிலேயே பியூட்டி.
3: அப்ப அங்கிடி சுத்தி இங்கிடி சுத்தி நான் கதவை பூட்டாம போய் இப்ப பூட்டணும்னு முயற்சி எடுக்கிறத கிண்டல் பண்றீங்க. எனக்கு என்ன பாச்சு? எனக்கு என்ன வந்துச்சுங்கிறேன். இனிமே உங்க வீடு உங்க பூட்டு, நீங்களே பாத்துக்கோங்க.
1: ஐயா மாமா, இன்னைக்கு விடிஞ்சு தோற வேலையை ஆரம்பிச்சு வச்சுட்டீங்களா? இனிமே நான் இன்னைக்கு காலை சாப்பாட்டுக்கு எங்க போறது?
0: மீனாட்சி மீனாட்சி, கோவப்படாத மீனாட்சி. நான் சொல்ல வர்றது என்னன்னா,
2: போங்க பாகவதரே, ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சொல்லி கொடுக்க வேணுமாங்கிற மாதிரி நல்லா மீனாட்சியை வெறுப்பேத்தி விட்டுட்டீங்க.
0: பழமொழி, கவனமா இருக்கிறதுல தப்பு இல்ல, ஆனா இந்த கவனத்தை எல்லா விஷயத்திலையும் காட்டணும். இங்க பாருங்க மீனாட்சியோட மணி பரிச, இதுல எல்லா ஜிப்பும் திறந்தே தான் இருக்கும்.
4: இதை இப்படியே எடுத்துட்டு வெளியில போனா காசெல்லாம் கிளவுலத்தானே செய்யும்.
0: இதுல கவனம் வேணும். பீரோவை திறந்தா பூட்ட கத்துக்கணும், பாத்ரூம் லைட்டை போட்டா வெளியில வர்ற போது ஆஃப் பண்ண கத்துக்கணும்,
1: கேஸ பத்த வச்சு சமைச்சா சமையல் முடிஞ்ச உடனே சிலிண்டரையும் ஆஃப் பண்ண கத்துக்கணும்.
3: டேய் தம்பி, என்ன சொன்ன? சமைச்சு முடிச்ச உடனே சிலிண்டரை கவனமா ஆஃப் பண்ணி வைக்கணுமா? இன்னைக்கு அடுப்பே பத்த வைக்க போறது இல்ல. காலை டிஃபனுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பாப்போம்.
1: ஐயா ஐயா மாமா, எல்லாத்துலயும் கவனம் வேணும்னு சொன்னீங்க, பேசுறதுல கவனமா இருக்கணும்னு தெரியாம பேசிப்பிட்டு இப்ப நம்ம வெறுவகத்திலேயே கைய வச்சுட்டாங்களே மாமா.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
7: பாட்டில் வார்ட்ராப்,
6: ஷோகேஸ் பொருட்கள்,
7: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
6: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
8: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
9: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
10: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
11: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
12: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
14: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
15: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
14: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
15: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
14: சேர்க்கை நடைபெறுகிறது.
16: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
17: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
18: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
19: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நே.
3: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
3: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
4: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
3: போன் 233166 ஆர் 7418150265.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
8: 0%

0: ஈசிஎம்ஐயுடன் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
2: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666
3: செல் நம்பர் 9488230666.
4: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

நேரம் 10:45 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வருகிறது வித்யாசாகர் இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய இயற்கை திரைப்பட பாடல். இப்பாடலின் வரிகள் வைரமுத்து.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: ஆர்கேஜி நெய்
1: Pontjesly Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி
3: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்
5: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம் அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909
6: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை தேரேகால் புதூர் நாகர்கோவில்
7: நேற்றே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 1:10 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்யின் ஹாய் ஸ்நேகிதியே.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
9: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
10: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
7: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிர் நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
11: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
12: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
13: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
12: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
13: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
12: போன் 233166 ஆர் 7418150265.
7: நேரம் 10:54. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் பாரதி திரைப்பட பாடல்.

நேயர்களே, இனி மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் முன்னிலையில் புதுடெல்லியில் உள்ள விக்யான் பவனில் நடைபெறும் எல்லை பாதுகாப்பு படையின் 23வது பதவியேற்பு விழா மற்றும் ருஸ்தம் ஜி நினைவு சொற்பொழிவு 2026 நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: in Ahmedabad last night. Benchmark domestic equity indices were trading around 0.7% higher in forenoon session today. The Sensex jumped 551 points to 75,734, while the Nifty rose 162 points to 23,817 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101. நேரம் மதியம் 12:10. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து மனம் நனையும் மதுரமொழி, இது தேரல் சுவையில் சார்விசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். 12:55 திரைசை, பிற்பகல் 1 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை, நீண்ட நாட்களாக என்னுடன் இருக்கும் ஒரு பொருள். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், 2:15 திரைசி, 2:55 வானிலை அறிக்கை, 3:02 குமரி பண்பலை 101. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம், இதில் வாராய் தோழி நேரலை. நேரலையில் தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம் என்னும் தலைப்பில் தோழியர் பங்கேற்று பேசலாம். 3:30 பண்பலையின் தேநீர் நேரத்தில் வாராய் தோழி தொடர்ந்து இடம்பெறும். குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:02 வானிலையை தொடர்ந்து சர்வதேச பல்லுயிர் பெருக்க தின சிற்றுரை இடம்பெறும். மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 திரையங்கன், 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. 6:07 இன்னிசை நேரம், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுண்டபட்சி விளை ஆர் சசி அவர்கள். அமுத சுரபி பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல் இடம்பெறும். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம் எறும்புக்காடு கலா என்ற நேயர் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள். இரவு 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் திரைப்பட பாடல்கள் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் மதியம் 12:15. அசைந்து வரும் காற்றில் தவிழ்ந்து வரும் டென்டலாய் நேயர்களின் நெஞ்சங்களை வசந்தமாக வருடி செல்ல வருகிறது. மனம் நனையும் மதுரமொழி, இது தேரில் சுவையில் சாரல் இசை. பாடல் வந்ததும் தாளம் வந்ததா, அல்ல பாவம் வந்ததும் ராகம் வந்ததா, அம்மோடி வந்ததும் பாடி வந்ததும் பாசம் என்பதா, காதல் அல்லவா? பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடிய பாடல்.
3: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர்

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் வரி பண்பலை.

101 இன்று பிற்பகல் 1:10 குமரி பண்பலை 101 இன்றைக்கு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் ஹாய் ஸ்நேகிதியே நேரலை இடம்பெறும்.

கொஞ்சி பேசும் நம் எண்ணம் போல் பாரிலே இனி கொள்ள இன்பம்தான் வாழ்விலே. இன்ப வானிலே வீசும் வெண்ணிலா பேசும் மொழி என்ன? பி. சுசிலா, பி. வி. ஸ்ரீனிவாஸ் பாடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்பட பாடல்.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: நேர்மதியம் 12:25 நிமிடம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுர்மழை. இது தேரில் சுவையில் சாரலிசை. நாளும் வீசும் நல்ல சோலை தென்றல் காற்றிலே பல நன்மையான வார்த்தை வீழும் காதிலே. கேட்போமா பதிபக்தி படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய கானம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: நேயர்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய் வழங்கும் தேநீர் நேரம் இதில் வாராய் தோழி இடம்பெறும்.

0: நேரம் மதியம் 12:30. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நேய்.

ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டு வந்தான் உயிர் கொண்டு. அவ்வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா? வாழும் நாடும் வளரும் வீடும் வளம் பெறவே. வளம் பெறுகிறது பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 or 7418150265.
2: காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் துன்ப நிலை மாற்றும் அன்பு மொழி. இது ஆண்டவன் கட்டளை படத்திற்காக பி. சுசிலா, டி. எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுகிறது மனநிலையும் மாதிரமல்லி. இன்னும் சொல்வது
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவியிடங்களுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு

0: ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கு அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து பி.சி. மூர்த்தி.
1: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென் கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீதல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டு

அதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து
1: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சி கேட்கும் முன்
2: Ponchesley Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சி கேட்கும் முன்
1: Pontius Lee Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital
0: நலமாய் வாழ்வோம்
3: ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் குறித்த தகவல்களை தருகிறார் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
4: மாதவிடாய் நிறுத்தம் மெனோபாஸ் அல்லது ரஜோ நிவர்த்தி என்பது 45 முதல் 55 வயதில் ஏற்படும் இயற்கையான ஒரு நிகழ்வுதான். இதனை ஒரு நோய் நிலையாகவோ அல்லது சுகாதார பிரச்சனையாகவோ நாம் கருத வேண்டாம். சராசரியாக 45 வயதிற்கு பிறகு கருப்பை செக்ஸ் ஹார்மோன்களின் உற்பத்தியை குறைக்கிறது. இதன் விளைவாக 12 மாதங்களுக்கு மாதவிடாய் நின்றுவிட்டால் அதனை மாதவிடாய் நிறுத்தம் என்று கண்டறியப்படுகிறது. இது பெண்களின் இயற்கையான கருவுறுதல் காலத்தின் முடிவை குறிக்கிறது. மாதவிடாய் நிற்கும் காலத்தை நெருங்கும் போது பெண்கள் பொதுவாக ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளையும் மாதவிடாய் இரத்தத்தின் அளவில் மாற்றங்களையும் அனுபவிக்கிறார்கள். கருவுறுதல் ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரொஜெஸ்ட்ரான் குறைந்து இறுதியில் சினைப்பைகள் முட்டைகளை உற்பத்தி செய்வதை நிறுத்துகின்றன. இது திடீரென்று நடப்பதில்லை. சில மாதங்களாக ஆண்டுகளாக சில அறிகுறிகளை உடலில் காண்பிப்பது உண்டு. நோய் அறிகுறிகள் என்று பார்த்தால் ஒழுங்கற்ற மாதவிடாய் அல்லது அதிகப்படியான இரத்தப்போக்கு, பிறப்புறுப்பு வறட்சி, அரிப்பு, பாலுணர்வு குறைதல், மனநிலை மாற்றங்கள் அதாவது எரிச்சல், கோபம், சோகம், கவலை, பதட்டம், உடல் சூடாகுதல், இரவு வியர்வை, சூடான ஃபிளஷ்கள், ஞாபக மறதி, கவனம் செலுத்துவதில் சிரமம், தலைவலி, எடை அதிகரிப்பு, வறண்ட சருமம், அடிக்கடி சிறுநீர் கழித்தல் அல்லது சிறுநீர் அடக்க முடியாமை, மூட்டு வலிகள், இதோடு எலும்பு புரை நோய் ஓஸ்டியோபோரோசிஸ், இதய நோய், அல்ஷிமர், முதுமறதி முதலிய நோய் அறிகுறிகளை நாம் பார்க்க முடியும். இதை வாழ்க்கையின் இயற்கையான சுழற்சியின் ஒரு பகுதியாக கருதி அதனை மேற்கொள்ள உடல், மனம், உணர்ச்சி, பாலியல், ஆன்மீக அளவில் நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். சரி விகித உணவை உட்கொள்ளுதல் நல்லது. அதாவது முழு தானியங்கள், கொட்டைகள், காய்கறிகள், பழங்கள், நெய் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். சரியான சீரான தூக்கம் அதாவது சரியான நேரத்துக்கு படுத்து சரியான நேரத்தில் எழுந்திருத்தல் வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்த மூச்சு பயிற்சிகள், தியான முறைகள், ஆசனங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி செய்து கொள்ளலாம். உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சி, நடனம், உடல் அசைவுகள் 30 முதல் 1 மணி நேரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம். எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இவைகள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த உதவும். மருந்துகளாக அமுக்குரம், அசோகப்பட்டை, சதாவரி கிழங்கு, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நொச்சி, சோற்றுக்கற்றாழை, எள், உளுந்து, வெந்தயம், நெல்லிக்காய், வெண்பூசணி, மருதம்பட்டை, சந்தனம், திரிபலா, சங்கு புஷ்பம், அதிமதுரம், சீந்தில் கொடி போன்றவற்றை நாம் மருந்தாக எடுத்துக்கொள்ள முடியும். தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். சிறுநீர் மற்றும் மலம் போன்றவற்றை அடக்கக்கூடாது. பசி, தூக்கம் இவற்றையும் அடக்கக்கூடாது. இதற்கு ஆயுர்வேத மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ரசாயன சிகிச்சைகள், பஞ்சகர்ம சிகிச்சைகள் செய்யலாம். இதனை ஹிஸ்டரி டேக்கிங் முறையிலும் அதன் அறிகுறிகள் வைத்திலும் பரிசோதனைகள் செய்தும் அதிக அளவு இரத்தம் வெளியேறும் போது இரத்தத்தின் அளவு குறையும். அப்பொழுது அதை சரி செய்ய பிளட் டெஸ்ட் செய்து பார்த்து அதற்கான மருந்துகளை எடுக்க வேண்டும். கருப்பை கட்டிகள் உள்ளதா என பார்க்க USG எடுத்துக்கொள்ளலாம். அப்படி கட்டிகள் இருந்தால் யூட்ரஸை ரிமூவ் பண்ண வேண்டும். சரியான மருத்துவர்களை அணுகி மருந்துகளை பெற்று இனிய மாதவிடாய் நிறுத்தத்தை நாம் அனுபவிக்கலாம்.
3: ஆரோக்கியமான மாதவிடாய் நிறுத்தம் குறித்த தகவல்களை தந்தவர் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 1:10 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் ஹாய் ஸ்நேகிதியே.
3: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
3: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
4: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
3: போன் 2331666 or 7418150265.

திரைப்படம் ஜென்டில்மேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா நேர்களே, இன்று பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள். பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள், இது ஆங்கிலத்தில் இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு மே மாதம் 22ஆம் தேதி, இன்றுதான் உலக அளவில் பல்லுயிர் பெருக்க நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. பல மில்லியன் உயிரினங்கள் இப்புவியில் வாழ்கின்றன. திமிங்கலங்கள் போன்ற மிகப்பெரிய உயிரினங்கள் முதல் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்களும், பல நூறு ஆண்டுகளுக்கு நிலைத்திருப்பவைகள் முதல் சில நாட்கள் மட்டுமே உயிர் வாழ்கின்ற உயிரினங்களும் உள்ளன. உணவு முறைகள், வாழிடங்கள் போன்ற பல்வேறு அம்சங்களில் வேறுபடுகின்ற உயிரினங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டனவாக இப்புவியில் வாழ்ந்து வருகின்றன. நாம் உண்ணும் உணவில் 80% இந்த உலகில் வாழும் தாவரங்களையும் விலங்குகளையும் சார்ந்துதான் இருக்கின்றன. நோய்களின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் மருந்துகளில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த உயிரினங்களில் இருந்து பெறப்படும் பொருட்கள்தான். இருப்பிடங்கள் மற்றும் ஆடைகள் உருவாக்குவதற்கும் தாவரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவ்வாறு நமக்கு இன்றியமையாத பொருட்களான உணவு, உடை, உறவிடம் போன்ற காரணிகளுக்கு நாம் பல்லுயிர்களை சார்ந்தே வாழ வேண்டியுள்ளது. பல்லுயிர் பெருக்கம் இயற்கையாக கண்ணுக்கு தெரியாமல் நடைபெறும் பல பணிகளை செய்கின்றது. வளிமண்டலத்தில் நடைபெறும் வேதியியல் மற்றும் நீர் சுழற்சிகளை சமன்படுத்துகிறது. நீரை தூய்மை செய்கிறது. மண்ணில் சத்துக்களை மறுசுழற்சி செய்து வளமான நிலத்தை கொடுக்கிறது. இந்த உயிரியல் ஆதாரங்களை அழியாமல் பாதுகாப்பதற்கு உலக அளவில் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு தினம், அதாவது பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள். பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, இந்த தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 22ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு, இந்த தினத்தோட கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னா, ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட், அதாவது உலகளாவிய தாக்கத்திற்காக உள்ளூரில் செயல்படுதல். நாம் வசிக்கும் சிறிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கூட உலக அளவில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் இதன் நோக்கம். நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் சாமுராய் திரைப்பட பாடல்.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: தேனோரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:10 ஆரம்பமாகின்றது. ஹாய் ஸ்நேகிதியே,
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நே.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

நம்ம நூற்றாண்டில் ஆரம்பமாயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியே நேரலை, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தோழியருக்கான தலைப்பு, நீண்ட நாட்களாக என்னுடன் இருக்கும் ஒரு பொருள். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரிடமும் நீண்ட நாட்களாக பல நினைவுகளோடு இணைந்திருக்கும் சில பொருட்கள் இருக்கும். அந்த அது வந்து வெறும் பொருளா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே கூட மாறியிருக்கும். சரி, என்ன அந்த பொருளா இருக்கும் சொல்லணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்க தந்தா நினைவு பரிசா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்க மட்டும் இல்ல, நம்மளோட கூட இருக்கிறவங்க தந்த, அதாவது நம்ம பெற்றோர், நம்ம தாத்தா பாட்டி, நெருங்கிய நண்பர்கள், ஆசிரியர்கள், நம்ம பணிபுரியிற இடத்துல உள்ளவங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க தந்த அன்பளிப்பா இருக்கலாம். அன்பளிப்பா தந்த அந்த ஒரு பொருளா இருக்கலாம். இது தவிர்த்து நம்ம வந்து ரொம்பவே பிடித்த ஒரு கை கடிகாரம், மோதிரம், சிறிய வயதுல நம்ம பயன்படுத்திய உடைகள், ஆபரணங்கள், இந்த மாதிரியான பொருட்கள் கூட இருக்கலாம். முக்கியமா நம்மளை ரொம்பவே கவர்ந்த, நம்ம வாழ்க்கையே மாற்றியமைத்த ஒரு புத்தகம் கூட அந்த பொருளா இருக்கலாம். நம்மளோட கடந்த கால நினைவுகளை தாங்கிய குறிப்பேடுகள், அதாவது நம்ம டைரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டைரி இல்லனா நமக்கு வந்த கடிதங்கள், நம்ம எழுதிய கடிதங்கள், இந்த மாதிரியான பொருட்களா இருக்கலாம். இன்னும் குறிப்பா சிலவங்க வந்து கையோடு எடுத்து செல்லக்கூடிய சிறிய வகை தெய்வீக உருவச்சிலைகளை கூட வச்சிருப்பாங்க. இது வந்து இது மட்டும் இல்ல, உருவச்சிலை மட்டும் இல்லாம இது மாதிரியான ஆன்மீக பொருட்களா கூட இருக்கலாம். சரி, நம்ம வந்து நீண்ட காலமா நம்மோட இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் வந்து நம்ம வாழ்க்கையில எதற்காக அந்த பொருளை நம்ம வச்சிருக்கோம் அப்படி யோசிச்சோம்னா நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லையா. உணர்வு பூர்வமான ஏதோ ஒரு பிணைப்பா இருக்கலாம், ஒரு பாதுகாப்புக்காக நம்ம அந்த பொருளை வச்சிருக்கலாம், நீண்ட ஒரு பயன்பாட்டுக்காக, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அந்த பொருட்களுக்கு பின்னாடி இருக்கலாம். சரி தோழியரே, நம்ம நிகழ்ச்சியில பேச தயாராயிட்டீங்களா? உங்களோட இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் எது, அது என்னவா இருக்கும் அப்படிங்கறத கேக்குறதுக்கு நேயர்களும் சரி நாங்களும் சரி ரொம்பவே ஆவமா காத்துட்டு இருக்கோம். சரி, என்ன பொருள் அது, வந்து என்ன ரீதியா உங்களுக்கு வந்து அது முக்கியமா இருக்கு அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். இது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை, தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கான தலைப்பு, நீண்ட

0: நாட்களாக என்னுடன் இருக்கும் ஒரு பொருள். தோழியர் இணைப்புல வராங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். அருள்நகர், அருள்நகர் ஜாய் பேசுறேன் அம்மா.
0: சொல்லுங்கம்மா, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில முதல் தோழியா பங்கெடுத்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?
1: வாழ்த்துக்கள். சிறு வயதுல இருந்து அப்ப அலுமாரல் எல்லாம் கிடையாது வீட்டுல, அதாவது பலகையில் உள்ள பத்தாயத்துலதான் நம்ம பொருட்களை சேகரித்து வைப்போம். அதே மாதிரி எல்லாருக்கும் வீட்டுலயும் ஒரு மரத்தினால் உள்ள காலு பெட்டி இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்களா என்னுள்ளது தெரியல, அவ்வளவு தெரியாது. அந்த கால் பெட்டியில நகைகள், ரூபாய்கள் பத்திரமா வைக்கக்கூடிய சிறு அறைகள் இருக்கு. அதுக்குள்ளால நம்ம பத்திரங்கள், பிரமாணங்கள், இந்த விலை உயர்ந்த பொருட்கள், சர்டிபிகேட்டுகள், இவைகள் எல்லாம் பத்திரமாக வைத்திருப்போம். சிறு வயதில் இருந்தே பெற்றோர் அப்படியே நமக்கு கற்று தந்தார்கள். என் திருமணத்தின் போது அந்த பொருளை எனக்கு அதுக்குள்ளால் ஒரு வேதாகமும் வைத்து ஒரு புக்கும் வைத்து எனக்கு பத்திரமாக கொடுத்தார்கள். இன்று வரை அதை நான் ஒரு பத்திரமாக பாதுகாத்து எனது பொருட்களையும் அலமாரிகளில் வைக்காதபடி அந்த காலு பெட்டியில் வைத்து பத்திரப்படுத்தி உபயோகித்து வருகிறேன். அனைவருக்கும் வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அருமையா பங்கேற்றீங்கம்மா, நன்றி. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலையில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். ஹாய் ஸ்நேகிதியே.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லாமா?
2: ராமன்பூர்ல இருந்து குமாரி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: ஆமா நலமா இருக்கேன் மேடம்.
0: சாப்பிட்டாச்சா?
2: ஆமா சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சுமா. தெம்பா சொல்லிடலாமா என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு?
2: ஆமா, இது வந்து நிறைய லெட்டர் வச்சிருக்கேன். எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு எழுந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எழுந்த கடிதங்கள், அப்புறம் கிரீட்டிங்ஸ் எல்லாம் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். எங்க அம்மா இப்ப கிடையாது, நான் வரவதெல்லாம் எடுத்து அடிக்கடி பாப்பேன் மேடம்.
0: சரி, நம்ம பத்திரமா வச்சிருந்தாலும் இந்த சிறு பூச்சிகள் வந்து நம்மள அதை பத்திரமா வைக்காம ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிட்டே இருக்குமே.
2: இல்ல,
0: பத்திரமா இருக்கா?
2: வச்சிருக்கேன், டப்பால போட்டு வச்சிருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர்.
2: கொஞ்சம் எல்சா கொஞ்சம் மழுங்கி போச்சு, வருஷம் ஆச்சு இல்லையா?
0: ஆமா நிச்சயமா.
2: அப்ப எடுத்து பாத்துக்கிடுவேன். இல்ல இந்த லெட்டர்
0: லாமினேஷன் கூட பண்ணி வச்சுக்கலாமே.
2: முன்னாடி
0: வந்து நாங்க பள்ளிக்கூடம் படிக்கிற காலங்கள்லயும் கிறிஸ்துமஸ், தீபாவளி, புத்தாண்டு இந்த மாதிரினா நம்ம வந்து கிரீட்டிங் கார்டு தேடிதான் நம்ம போவோம் இல்லையா?
2: இருக்கும் பண்டிகை வரும் போது அந்த அனுப்புவாங்க, அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் மேடம். இன்னும் பத்திரமா இருக்கு என்கிட்ட.
0: சூப்பர்மா, சூப்பர். சரி, நிகழ்ச்சி ரொம்ப அருமையா பங்கிட்டீங்கம்மா, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: வணக்கம். வணக்கம்.

0: வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் மேம். வடக்கு குளம் சவரியம்மாள்
0: சொல்லுங்கம்மா.
1: மேம், எனக்கு வந்து ஒரு 40 வருஷம் இருக்கும் மேம். ஒரு கம்மல் ஜிமிக்கி எங்க அப்பா வாங்கி தந்தது, அதுல இன்னும் பத்திரமா இருக்கேன்
0: மேம்.
1: அது மாடல் மாறினாலும் அது எங்க அப்பா ஞாபகமாகவும் அது அப்படி பொக்கிட்டமாவும் வந்துருக்கேன் மேம்.
0: சரி, அது வந்து பத்திரமா வச்சிருக்கீங்களா இல்ல அணிஞ்சிருக்கீங்களா?
1: யூஸ் பண்ணுவீங்க?
0: யூஸ் பண்ணுவீங்க?
1: யூஸ் பண்ணுவேன் மேம். ஆமா மேம், சும்மா அப்பப்போ ஞாபகம் வரச்சுல போட்டுக்கிடுவேன்.
0: சரி, இந்த மாதிரியான பொருட்கள் வந்து ரொம்பவே உணர்வு பூர்வமான பொருட்கள் இல்லையா? நம்ம வந்து நம்ம உங்களோட அப்பா ஞாபகத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கூடிய மாதிரியான பொருள் இல்லையா?
1: ஆமா மேம், எனக்கு 13 வயசு இருக்கு எங்க அப்பா வாங்கி தந்தது. அப்ப 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மேம், 35 வருஷம் ஆயிடுச்சு.
0: ரொம்ப சிறப்பமா, ரொம்ப
1: சிறப்பு. ஞாபகமா அதை வச்சிருக்கேன் மேம்.
0: நீங்க வந்து

சந்தோஷத்துலதே ஒரே சிரிப்பா இருக்கு. எதை நினைச்சு சிரிக்கிறீங்க? நிகழ்ச்சியில் அலைப்பாய்தை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:00 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேநீர் நேரம் வாராய் தோழி.
6: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம், நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
8: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
9: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
8: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
9: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
8: சேர்க்கை நடைபெறுகிறது.
10: மாமா, என்னாச்சு?
11: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
10: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
12: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
13: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: நேரம் 1:28. குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தொழிலுக்கான தலைப்பு, நீண்ட நாட்களாக என்னுடன் இருக்கும் ஒரு பொருள். இணைப்புல தொழிலர் வராங்க, பேசிடலாம். வணக்கம்.
14: வணக்கம் மேடம்.
5: வணக்கம். நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா.
14: வருஷங்களுக்கு முன்னாடி
5: நிகழ்ச்சியில பங்கேற்றீங்கம்மா, நன்றி.
14: நன்றி.
5: வணக்கம்.
15: வணக்கம்.
5: வணக்கம். யார் இங்க பேசுறீங்கம்மா?
15: நான் கேளங்கத்தில் நாராயணி பேசுறேன். புதுமை
5: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
15: நான் என் பாட்டு

0: பாட்டி சின்ன வயசுல இருந்த ஒரு கம்மல் ஞாபகம் வச்சிருக்கேன்.
1: பாட்டியோட கம்மலா? பாட்டி உங்களுக்கு தந்த கம்மலா?
0: எனக்கு பாட்டி. ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரேங்க இது பேசுறீங்கம்மா?
2: பெரியூர்ல இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயம்மா சொல்லுங்க, உங்களுடன் இருக்கும் ஒரு பொருள்.
2: அதாவது நீண்ட காலமா நான் பத்திரப்படுத்தி வச்சிருக்க பொருள்னு சொல்ல போனா எங்க அக்கா எழுதின டைரி மேடம்.
1: அக்கா எழுதின டைரி?
2: ஆமா, அவங்க வீட்டுல இருக்கும் போது, வீட்டு பொறுப்பா இருக்கும் போது அந்த அன்றாட நிகழ்வுகளா எழுதியிருப்பாங்க. அது இப்ப எழுத்தே எனக்கு ரொம்ப வந்து அடிய கண்டிஷன் ஆயிட்டு.
1: இருந்தாலும் பத்திரமா வச்சிருக்கீங்க?
2: வந்து பத்திரமா ஒரு கவர்ல போட்டு நான் வச்சிருக்கேன் இப்போ.
1: சரி, அதை எடுத்து பாப்பீங்களா?
2: பாப்பு மேடம். பாக்கும் போது என்னன்னா, கூட இருந்து அம்மா அப்பா அது சொல்லி தரதுக்கு இல்லாம இருக்கும் போது அந்த டைரி அதை உணர்த்துவ. எங்க வீட்டுல நடந்த நிகழ்வுகள், அந்த நேரத்துல ஒரு தங்கம் வாங்கி இருந்தாலும் அதனோட விலை நிர்ணயம், அந்த நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் எடுத்த அதுல உள்ள வரவு செலவு கணக்கு, இதுகள் எல்லாம் பாக்கும் போது அவங்க எப்படி அந்த சூழ்நிலைய சமாளிச்சிருக்காங்க, அந்த சம்பவங்கள் அதை படிக்கும் போது நமக்கு ஞாபகப்படுத்து.
1: நிச்சயமா, நம்ம வந்து அந்த அனுபவத்தை சொல்லி தரதுக்கு யாரும் இல்லாத பட்சத்துல இது வந்து உங்களுக்கு சொல்லி தருது இல்லையா?
2: ஆமா மேடம்.
1: நிச்சயமா, ரொம்ப அருமைமா, ரொம்ப அருமையான நிகழ்ச்சியில பங்கிட்டீங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாரேங்க இது பேசுறீங்க?
3: பூதப்பாண்டி லட்சுமி.
1: லட்சுமிமா சொல்லுங்க.
3: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: ஒரு
1: வயசுல
3: போட்டு
1: உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
3: தாத்தா
1: கூட இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, சூப்பர்மா, சூப்பர். எல்லாருமே பங்கிட்டீங்கம்மா, நன்றி.
3: நன்றி.
1: நிகழ்ச்சியில அடுத்ததா புதிய முகம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மனை முட்டும்.
1: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம KMMC-ல
2: BSc நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
1: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைட் ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
2: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் NEC ஜப்பான்.
1: அது மட்டும் இல்ல, UGRPG ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
2: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
3: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
8: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
7: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
8: செல் நம்பர் 9488230666.
3: குமரிப்பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் RKG நேய்.

0: மற்றொன்றில் வலம் வந்து கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே. இதில் நீண்ட நாட்களாக என்னுடன் இருக்கும் ஒரு பொருள் நேரலை நிகழ்ச்சி இணைப்பில் வரும் அடுத்த தோழி வணக்கம்.
1: வெற்றி மண்டலத்து குமாரி பேசுறேன்.
0: வெட்டூர் நிமிடத்துல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.
0: குமாரிமா சொல்லுங்க, உங்களுடன் இருக்கும் ஒரு பொருள்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆமா.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும் போது பென் கொடுப்பாங்க, அது அந்த டைம் அப்படி போயிடுச்சு. அப்புறம் வந்து அப்பா வந்து புக்கு திருவாசகம் அந்த சமயத்துல அப்ப படிக்கிற புக் எல்லாமே வச்சிருக்காங்க, அது இப்ப வரைக்கும் இருக்கு.

0: அடுத்து வந்து அம்மா உபயோகப்படுத்துற பொருள் எல்லாம் வச்சிருக்காங்க, அது இப்போ சிக்கல.
1: சரி, இப்ப குறிப்பா புத்தகம் வந்து இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமா, அப்பா
1: சரி, அந்த
0: கற்று
1: புத்தகம்
0: புத்தகம்.
1: படிப்பீங்களாம்மா?
0: ஆமா,
1: சரிம்மா, நிச்சயமா. புத்தகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப பெரிய துணை இல்லையா, நம்ம வாழ்க்கை வழிகாட்டி கூடன்னு சொல்லலாம்.
0: ஆமா,
1: நிச்சயமா, நிகழ்ச்சியில் அருமையா பங்கேற்றீங்க, நன்றி.
0: நன்றி.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: எப்ப பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
3: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
1: வழிகாட்டி போல் என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை. இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 1:42. வலம் வந்து கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே. இதில் நீண்ட நாட்களாக என்னுடன் இருக்கும் ஒரு பொருள். இது தோழியருக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேற்றைய நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

இத்துடன் இன்றைய ஹாய் ஸ்நேகிதியே தோழியருக்கான நேர்லை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை தோழியருக்கும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். தொடர்வது மாநில செய்திகள் சென்னை.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள

0: மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோரிலைடிஸுடன் இணைந்து பேசிய பிரதமர், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் இரு நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனநாயக சட்ட விதிகள் போன்ற மதிப்பீடுகள் இரு நாடுகளின் நட்புறவில் இன்றியமையாததாக திகழ்வதாகவும், பிற நாடுகளின் எல்லைகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இக்கொள்கைகளில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று தெரிவித்த பிரதமர், இந்தியாவில் சைப்ரஸ் நாட்டின் முதலீடு கடந்த 10 ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரித்துள்ளது என்றார். இரு நாடுகளுக்கு இடையே நம்பகத்தன்மை அதிகரித்து உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிகோலியிருப்பதாக கூறினார். இதன் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை இரு மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்படுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இச்சந்திப்பின்போது இரு நாடுகளிடையே தீவிரவாத தடுப்பிற்கான கூட்டு பணிக்குழு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி, உயர்கல்வி, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களும் காலியாக உள்ளன. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு சுனேத்ரா அஜித் பவார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதற்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், சர்வதேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான பணியில் இப்படையினர் நாட்டின் பெருமையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பெருமிதம் வெளியிட்டார். பாதுகாப்பு பணிகளில் மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படைகள், உளவு முகமைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூடுதல் ஒருங்கிணைப்பு மிகவும் இன்றியமையாதது என்றார். நாட்டில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்லுயிர் பெருக்க இழப்பை தடுத்து அதனை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து, வாஷிங்டனில் நடைபெற்ற விவாதங்களின் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளது. சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன்ராயின் பிறந்தநாளையொட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளரான அவரது முற்போக்கு கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது.

வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேகர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார்.

0: குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028 ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 29 நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 700 மேற்பட்ட பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று தொடங்கிய 49th கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஏற்காடு அண்ணா பூங்காவில் 200,000 மலர்களை கொண்டு மலர்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள், டெடிபேர், தேவதை, பரதநாட்டிய மங்கைகள், இரட்டை இதயம், மான் உருவம், பிறை நிலா, சிறகு கொண்ட இதயம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கிருஷ்ண ஜெயந்தி வரும் செப்டம்பர் மாதம் 4 கொண்டாடப்படுவதையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் விழாச்சேரியில் 200 மேற்பட்டோர் களிமண்ணாலான பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழாச்சேரியில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் களிமண்ணால் ஆன பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக வழக்கமாக தயாரிக்கும் கிருஷ்ண சிலைகளுடன் இந்த ஆண்டு ஸ்பெஷலாக கிருஷ்ணர் செட்டுகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 3 உயரம் முதல் 1.5 உயரம் கொண்ட கிருஷ்ண சிலைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இன்று காலை முதலே தமிழகம் மற்றும் புதுவை, கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்து பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலை முதல் இரவு வரை இடைவிடாது பல்வேறு மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனை தொடங்கிய 5 நேரத்திற்குள்ளாகவே 3 ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் 30 நடைபெறவுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 முதலீடுகளை 2x திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறவுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
5: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
6: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55.
7: நேயர்களே, இன்றைய பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்ளலாம் பாரத் மாலா பரியோஜனா, சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து. இத்திட்டம் நாட்டின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் உள்ள இடைவெளியை குறைக்கவும், இந்தியா முழுவதும் சாலை போக்குவரத்து இயக்கத்தில் செயல்திறனை மேம்படுத்தவும் இந்திய அரசால்

தொடங்கப்பட்டது. இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது. இது கட்டம் கட்டமாக அமைக்கப்பட உள்ள 24,800 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்திற்கான நிதி பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்கள் மீது வசூலிக்கப்படும் கூடுதல் வரி, சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கப்படும் வரி மற்றும் அரசாங்கத்தால் ஆதரிக்கப்படும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றின் மூலம் நிர்வகிக்கப்படும். பாரத் மாலா பரியோஜனா திட்டத்தின் அம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். சுமார் 9,000 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் அமைத்தல், 6,000 கிலோமீட்டர் நீளமுள்ள இணைப்பு சாலைகளை அமைத்தல், சாலைகளுக்கு இடையேயான சிறந்த இணைப்புக்காகவும், 550 மாவட்டங்களை இணைப்பதற்காகவும் தேசிய வழித்தடத்தின் கீழ் 5,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் அமைத்தல், 2,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மூலம் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள நகரங்களையும் தொலைதூர பகுதிகளையும் இணைத்தல், கடற்கரையோர பகுதிகளையும் முக்கிய துறைமுகங்களையும் இணைத்தல் ஆகியனவாகும். பாரத் மாலா திட்டமானது மேம்பாலங்கள், புறவழி சாலைகள், சுற்றுச்சாலைகள், வழித்தட விரிவாக்கங்கள் மற்றும் தளவாட பூங்காக்களை கட்டுவதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களை சரி செய்து தங்க நாற்கரம் மற்றும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வழித்தடங்கள் உள்ளிட்ட தேசிய வழித்தடங்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. மியான்மர், பங்களாதேஷ், பூட்டான் மற்றும் நேபாளம் போன்ற அண்டை நாடுகளுடனான வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக சர்வதேச எல்லைகளை ஒட்டியுள்ள முக்கியத்துவம் வாய்ந்த எல்லை சாலைகளையும் சர்வதேச இணைப்பு சாலைகளையும் அமைப்பதும் இந்த திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். இந்த திட்டத்தின் கீழ் அதிக சரக்கு போக்குவரத்து உள்ள சுமார் 26,200 கிலோமீட்டர் நீளமுள்ள பொருளாதார வழித்தடங்கள் மேம்பாட்டிற்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. தடையற்ற பயணம், சீரான தரநிலைகள் மற்றும் திறமையான போக்குவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த வழித்தடங்கள் முழுமையாக மேம்படுத்தப்படும். அனைத்து பாரத் மாலா திட்டங்களும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் ஆகியவற்றின் கீழ் நிறுவப்பட்ட அதிகாரம் பெற்ற திட்ட மதிப்பீடு மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுக்குழுவால் தொழில்நுட்ப, நிதி மற்றும் பொருளாதார மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்படும். பாரத் மாலா திட்டத்திற்கு சந்தை கடன்கள், மத்திய சாலை நிதி, அரசுக்கு சொந்தமான சாலை சொத்துக்களை பணமாக்குதல், வரவு செலவு ஒதுக்கீடுகள் ஆகிய 4 வழிகள் மூலம் நிதியளிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. மொத்தமாக 2,00,000 கோடி ரூபாய் சந்தை கடன்கள் மூலம் திரட்டப்படும். அதே சமயம் 1,00,000 கோடி நிதி தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்க கட்டண வசூல் மூலம் பெறப்படும். இந்த முன்னெடுப்பின் நோக்கம் வழித்தடங்களின் எண்ணிக்கையை 6 லிருந்து 50 விரிவுபடுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதாகும். மத்திய அரசு பாரத் மாலா திட்டத்தின் மூலம் வர்த்தகத்தை மேம்படுத்தவும், தேசிய நெடுஞ்சாலைகளை தரம் உயர்த்தவும், நாட்டின் சாலை வலையமைப்பை வலுப்படுத்தவும் முயல்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் பாரத் மாலா பரியோஜனா குறித்து, அதாவது சாலைகள் மேம்பாட்டு செயல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. குமரி பண்பலை 101 இனி திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரன் பாடிய துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்பட பாடல்.

0: ஆர்கேஜி நெய்.
1: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேநீர் நேரம். இதில் வாராய் தோழி.

2:22 குமரி பண்பலை 101 திரை சேவலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரன் பாடிய ஜோடி திரைப்பட பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
3: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

2:31 குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பம்மல் கே சம்பந்தம் திரைப்பட பாடல். இந்த பாடலின் இசை தேவா, வரிகள் கபிலன், பாடியவர்

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: நேர்லே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நேயின் தேநீர் நேரம் வாராய் தோழி. சரியாக 2:37 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் இனி வருகிறது தேவா இசையில் ஹரிஹரன் பாடிய ஆஹா திரைப்பட பாடல்.

மீரான் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு. இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. மா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுண்டப்பற்றி விளை ஆர் சசி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை. நன்று. நேரம் சரியாக 2:44. திரை இசை வலம் வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில். அடுத்ததாக சிற்பி இசையில் ஹரிகரன் பாடிய மூவேந்தர் திரைப்பட பாடல்.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 என்ற பிற்பகல் 3:02 குமரி பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜினேயின் தேநீர் நேரம். இதில் வாராய் தோழி.

சரியாக 2:49:30 குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கலாம் கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்பட பாடல்.

மணி 5:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை 5 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூர், ஈரோடு மாவட்டம் எலந்தைக்குட்டை மேடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிள்ளை, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், தருமபுரி மாவட்டம் ஆரண்டஹள்ளி, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு, கிருஷ்ணகிரி, தென்பரநாடு, பாம்பாறணை, திருத்தணி, கொடநாடு, ராய்கோட்டை, நெடுங்கல், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, காஞ்சிபுரம், கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, திருவண்ணாமலை, செங்கம், ஹரூர், கவுந்தபாடி, தர்மபுரி, தென்கனிக்கோட்டை, அவலாஞ்சி, எடப்பாடி, கலவரப்பள்ளி அணை, தழுதலை, இரண்யேல், குழித்துறை, ஊத்து, ஆர்கேபெட், சேலம் மாவட்டம் மேட்டூர், கன்னியாகுமரி மாவட்டம் கொளச்சல், வேலூர் மாவட்டம் அம்முண்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி

0: நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 42.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 23.6 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை ஈரோடு, கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருவள்ளூர், ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. கேரளம் தென் தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக மாறும் வாய்ப்பு உள்ளது. வட தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்பரப்பில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நேற்று உருவானது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில் மற்றும் மத்திய வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1, 4.5 கிலோமீட்டர் தொலைவுகளில் 2 காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறலுக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. கொன்னூர் காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டம்

0: மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய டேக் வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. ஆரம்பமாகின்றது தேநீர் நேரத்தில் வாராய் தோழி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
3: ஆஹா, செம்ம வாசனை
4: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

ஒன்றிலிருந்து தேநீர் நேரத்தில் ஆரம்பமாகின்றது வாராய் தோழி. இது தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம். வாழ்க்கையின் வெற்றிக்கான திறவுகோல் தன்னம்பிக்கை. என்னால் முடியும் என்ற ஒற்றை வார்த்தையே நம்மை முன்னோக்கி நகர்த்தும் தாரக மந்திரம். இது தடைகளை தகர்த்து தோல்விகளை வெற்றியாக மாற்றக்கூடிய அசைக்க முடியாத சக்தியாகும். நம்மை சுற்றி எவ்வளவு எதிர்மறையான விஷயங்கள் இருந்தாலும் என்னால் முடியும் என்ற நேர்மறையான எண்ணத்தை மட்டுமே நம் மனதில் பதிய வைக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் அதை முழுமையாக செய்து முடிக்கும் வரை தளராமல் போராடும் உறுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனதும். ஏனென்றால் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனதுமே ஒருவரின் தன்னம்பிக்கையை உயர்த்தும் அடிப்படை தூண்கள். தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம், அதை கேட்கும் போதே ஒரு எனர்ஜி வருது இல்லையா நமக்குள்ள. சரி, இந்த தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கு தெரியுமா? முதல்ல ஒரு வழி சொல்லணும் அப்படின்னா சுய மதிப்பீடு. அதாவது நம்மளுடைய பலம் மற்றும் பலவீனம், இது ரெண்டையுமே உணர்ந்து நம்மை நாமே நம்ப வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எப்பவுமே சொல்லும் போது குழந்தைகளோட கல்வி விஷயத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம குழந்தைய அடுத்த குழந்தையோட ஒப்பிட்டு பார்க்காதுங்க. அது வந்து கல்வி விஷயத்துல மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறருடன் ஒப்பிடாமை அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. உங்களை ஒருபோதும் மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்கள் தனித்துவத்தை மட்டுமே மதியுங்கள். சரி, லாஸ்டா இனி ஒரு வழி சொல்லணும் அப்படின்னா தோல்வி. தோல்வி அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பாடம் தாங்க. தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் அவற்றை அனுபவமாக கொண்டு மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும்.

0: கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறத தோழியர் நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்று பேசலாம். இது வாராய் தோழி, தோழியர் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய தோழியருக்கான தலைப்பு தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தோழியர் அழைக்க வேண்டிய நம் தலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722. இதற்கான இணைப்பு எண் 046-562. அலைபேசி எண் 890-325-7039. இணைப்பில் வரும் முதல் தோழி யார் எங்கே பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அனுபவங்கள் மூலமா நம்ம இதன் மூலம் பாடம் கற்று இந்த உறுதி இருக்கோ அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு சைக்கிள் பயணம் தான் ஞாபகம். சின்ன வயசுல சைக்கிள் கத்துக்கும் போது எல்லாருமே உன்னால முடியாது முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா மன பகுதோட அதை கத்துக்கிட்டு அத சாதிச்சு காட்டினேன் எல்லாரும் முன்னாடியும். ரெண்டு நாள்ல கத்து இதே மன உறுதி எல்லா விஷயத்துல நான் செயல்படுறேனா அப்படின்னு ஈக்குவல் பண்ணி பாப்பேன். தன்னம்பிக்கை எவ்வளவு இருக்கு, என்னால முடியுமா முடியாதா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு பாடம்.
0: நிச்சயமா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வந்து தன்னம்பிக்கைக்கு பெரிய ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பலம், நம்மளோட பலம் என்னன்னு நிச்சயமா நமக்கு தெரியும். நம்மளோட பலவீனம் என்ன அப்படிங்கறதையும் நமக்கு நிச்சயமா தெரியும் இல்லையா. அது ரெண்டையும் பொறுத்துதான் நம்மளோட நம்பிக்கை இருக்கணும். கரெக்டா? நிச்சயமா. சூப்பரா நிகழ்ச்சியில பங்கேற்றீங்கம்மா, நன்றி. மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம். அதை கேட்கும் போதே நிச்சயமா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அதை கேட்கும் போதே ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ள வரும். தன்னம்பிக்கை அந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குங்க. என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும் சொல்லி நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் போதே நம்மளால முடியாதுன்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் கூட நம்மளால செய்து முடிக்க முடியும். அவ்வளவு தூரம் ஒரு பெரிய பவர் இருக்கு அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு. சரி தோழியரே, இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற இந்த தாரக மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த அந்த மாற்றங்களை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுத்து பேசலாம். அதற்காக தோழியர் அழைக்க வேண்டிய நமது தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7722. இணைப்பில் ஒரு தோழி வராங்க, பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
2: சபரியம்மாள் வந்து போனோம்.
0: சபரியம்மாள் அம்மா வந்தாலே ஒரு சிரிப்பு முதல்ல வரும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் பேரு ஊரெல்லாம் வரும் அப்படிதானே? சரி சொல்லிடலாமா?
2: ஓகே மேம். முதல்ல நம்மையே நம்ம நம்பலாம் மேம். என்னால இந்த செயலை செய்ய முடியுமா அப்படி நம்மளே நம்ம வந்து சோதிச்சு பாக்கலாம். அப்படி சோதிச்ச ஒரு செயல் இறங்கினா நிச்சயம் நம்ம தன்னம்பிக்கையில செயலாது வந்து வெற்றி பெறலாம் மேம்.
0: சரி, இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தால நான் வந்து அதுல சாதிச்சேன் அப்படின்னு சொல்லலாமா ஏதாவது?
2: ஆமா மேம், நான் வேலைக்கு போனேன்.
0: ஆமா, இணைப்பு தெளிவில்லாம இருக்கே.
2: அப்படியா?
0: இப்ப சொல்லுங்க.
2: வேலைக்கு போறது எங்க வீட்டுல விருப்பம் இல்லாம இருந்த மேம். ஆனா நான் வேலையை போய் சாதிச்சே தீர்வேன் அப்படின்னு என்னால முடியும்
0: வெற்றி பெறதுக்கு உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நிச்சயமா நிச்சயமா.
2: நமக்கு வந்து சப்போர்ட் வேணும்.
0: நிச்சயமா.
2: நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னு சொன்னாலே நம்ம வீட்டுக்கு குழந்தைங்களை பாக்குறதுக்கு நம்ம கூட இருக்கவங்க கூட துணை நிச்சயம் தேவை மேம். அவங்க மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா நம்ம குழந்தைங்க விட்டுட்டு வெளியில வேலைக்கு போக முடியும்.
0: நிச்சயமா, தன்னம்பிக்கை அப்படிங்கறது வந்து இருக்கலாம் இல்லையா, ஆனா வந்து நான் வந்து இதை பண்ணியே தீருவேன் அப்படிங்கற தன்னம்பிக்கை அப்படிங்கறது வேற, தெனாவெட்டு அப்படிங்கறது வேற இல்லையாமா. தன்னம்பிக்கை இருக்கலாம், ஆனா வந்து அது வந்து நெகட்டிவா இருக்க கூடாது. என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து நிச்சயமா வாழ்க்கையில ஓடலாம், அப்ப நமக்கு வெற்றி கிடைக்கும். நிகழ்ச்சியில பங்கிட்டதற்கு நன்றி.
2: நன்றி.

0: வாராய் துணி நேரலையில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: பெரியவள இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயாமா சொல்லுங்க. தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம்.
1: தன்னம்பிக்கைங்கிறத தீர்மானமா எடுத்துக்கிடணும் மேடம். அந்த நம்பிக்கைங்கிறது நம்மள நாம நம்பணும் முதல்ல.
0: என்னால
1: முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்ம வளர்த்துக்கிட்டோம், எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் ஈஸியா கடந்து போகலாம்.
0: உங்க வாழ்க்கையில இது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் சொல்லலாமா?
1: ஆ சொல்லலாம் மேடம். அதுக்கு இருக்கு அத மேம். என்னன்னா, நான் ஒருக்க நோய்வாய்ப்பட்டு இருக்கேன். அப்ப அந்த கண்டிஷன்ல வந்து டாக்டர் என்னன்னா, எனக்கு வந்து இத்தனை நாள் தான், இவ்வளவு நாளைக்குள்ள இதை சரி பண்ணாட்டா நீங்க காலம் பூரா மாத்திரை எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்போ அது என்னால முடியும்? அப்ப உணவு கட்டுப்பாடு, வாக்கிங் எல்லாமே அதுல வருது. அதுக்குள்ள டைம் எனக்கு இல்லாம இருக்கும்போது நான் நினைக்கிறேன், ஏன் இதை நம்ம பண்ண கூடாது, பண்ணிதான் பாப்போமே அது சரியாகுமா இருக்கும்னு அப்படி ஒரு நம்பிக்கையை நானே எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு அவங்க வேற எனக்கு மாத்திரை தான் கிடைச்சி வேற கேட்டீங்கன்னு நினைச்சவங்க டாக்டரே ஆச்சரியப்பட அளவுக்கு அந்த நோயை நார்மலா கொண்டு வந்துட்டேன் மேடம்.
0: சொல்லும் போதே தெரியுது இல்லையா, அதுல எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு.
1: ஆமா, அதனால நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்பிக்கை நம்ம வைக்கணும் முதல்ல.
0: நிச்சயமா, நம்மள நம்ம நம்பாம வேற யார் நம்ப போறா இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம நம்பணும்.
1: ஒருக்க தவறு வரலாம் மேடம், ஆனா அது ஒரேடியா தவறா போகாது இல்ல வாழ்க்கையில.
0: நிச்சயமா, தோல்வி அப்படிங்கிறது, தோல்வி அப்படிங்கறது நிச்சயமா நம்ம வந்து நம்ம வெற்றியோட படிக்கட்டாதான் பாக்கணுமே தவிர, தோல்வி அப்படிங்கறது முடிவு கிடையாது.
1: ஆமா ஆமா, அதுதான்.
0: நிகழ்ச்சியில அருமையா பங்கேற்றீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
1: செல் நம்பர் 9488-230666.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: Ponchesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesli Super Speciality Hospital,

0: சரியாக 3:18 குமரி பண்பலை 101 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி தேநீர் நேரத்தில் வாராய் தோழி. இதில் தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம் நேரலை இணைப்பில் வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்கம்மா? சரியா கேக்கலீங்களேம்மா?
1: எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள எப்படியாவது படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமையில கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் தன்னம்பிக்கையோடு வளர்த்து அவங்கள நல்லா படிக்க வச்சு இப்ப பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்தா மேடம், பையன் படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வளர்த்து அதுல கொஞ்சம் சாதிக்கேன். இன்னும்
0: நிச்சயமா உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து உங்களை உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளின் வெற்றிகளுக்கு காரணமா இருந்திருக்கு இல்லையா?
1: ஆமா மேடம்,
0: நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி
1: மேடம்.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: கேட்ட பாடலின் படம் ஆசை.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி, RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: இது நம்ம
5: குறைவான
6: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
7: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
6: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
8: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
6: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
8: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
9: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
10: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்,
11: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
10: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
11: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
10: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
11: 0465225390.
0: நேரம் 3:28, குமரி பண்பலை நூற்றிலிருந்து நேயர்கள் இணைந்திருப்பது தேனியர் நேரத்தில் வாராய் தோழி. இன்றைய வாராய் தோழி நிகழ்ச்சியில் தோழியருக்கான தலைப்பு தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம். நிகழ்ச்சியில் பங்கு பெற தோழியர் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-240 மற்றும் 2909-7222, இணைப்பு 0465-2, மேலும் ஒரு அலைபேசி 800-90-325-70-39.

எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்று போராடு. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதே. உன் பாதையில் நேர்மையாக தொடர்ந்து செல். உன் வெற்றியை விதைத்துக் கொண்டே முன்னேறு. என்றும் நீயே வெல்வாய்.

ஒருவன் நம் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்கின்றானோ அவன் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவான். வாராய்த்தோழி நேரலையில் இது தன்னம்பிக்கை எனும் தாரக மந்திரம்.

0: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
1: ஆஹா, செம்ம வாசனை
2: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: எப்ப பாரு அம்மா சமையல் தான்.

0: பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: சதவீதம் வரை மற்றும் பைரன்கை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
2: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
1: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
2: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
1: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
2: AJ நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்

ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 3:41:30. தேநீர் நேரத்தில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வாராய்த்தொழி. இது பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பெண்களுக்கான இன்றைய தலைப்பு தன்னம்பிக்கை எனும் தாரக மந்திரம். நிகழ்ச்சியில் தோழியர் பங்கேற்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 209 7222 இணைப்பு 0465625 அலைபேசி 890 325 7039.

0: நேரலையில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்க இது பேசுறீங்கம்மா?
1: புலியூர் குறிச்சியில இருந்து சுதா பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க.
1: அது தன்னம்பிக்கை அப்படிங்கிற மனிதனுக்கு மிக முக்கியம் வந்து தன்னம்பிக்கை தான். அதாவது எந்த ஒரு தொழிலையும் நம்ம முயற்சி பண்ணும் போது நமக்கு தன்னாலே நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கணும். அப்பதான் நம்ம, அதாவது நம்ம சிந்தித்து செயல்படக்கூடிய நேரத்துல நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை வேற யாரையும் சார்ந்திருக்காம நம்ம வந்து ஒரு சிந்தனையில இது பண்ண. இப்ப ஒரு நம்ம தொழிலை, ஒரு தொழிலை நம்ம செய்ய போறோம், செய்யக்கூடிய நேரத்துல நம்ம வந்து அதை தனியா இருந்து சிந்திச்சு செயல்படும் போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். அதனால நமக்கு வந்து நல்ல முன்னேற்றம், அந்த தன்னம்பிக்கை வரும்போது நமக்கு நிறைய வந்து நமக்கு நல்ல ஒரு இதெல்லாம் கிடைக்குமா நமக்கு. அதாவது நல்ல ஒரு செயல்பாடுகள் நமக்கு அது எப்படி செய்யணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நமக்கு யோசிக்கக்கூடிய தன்மைகள் கிடைக்கும். அப்போ தன்மை அந்த வரக்கூடிய நேரத்தில் நமக்கு தன்னம்பிக்கையும் தானாகவே பிறக்கும். அந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது நம்ம எந்த ஒரு செயல்ல ஈடுபட்டாலும் நமக்கு அது வெற்றி வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு.
0: நிச்சயமா, வெற்றிக்கான முதல் அடிப்படை விஷயமே தன்னம்பிக்கை தான். நிகழ்ச்சியில அருமையா பங்கேற்றீங்கம்மா.
1: தன்னம்பிக்கையும் தைரியமும் வேணும் மேடம். தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தாதான் எந்த ஒரு தொழிலையும் நமக்கு அடிப்படை செயலாக கொண்டு போக முடியும்.
0: நிச்சயமா, நிகழ்ச்சியில அருமையா பங்கேற்றீங்கம்மா. நன்றி.
1: நன்றி.
0: வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தோவளில இருந்து பந்தரா பேசுறேன்மா.
0: சொல்லுங்கம்மா, தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம் உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை என்ன மாற்றத்தை கொண்டு வந்துச்சு?
2: ஏம்மா, எனக்கு தன்னம்பிக்கை வேணும், வந்து செய்ய முடியும், சரிதான் நமக்கு இதா இருக்கும் அந்த மாதிரி வாழ்மா நமக்கு தன்னம்பிக்கை. அது பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கணும்மா தன்னம்பிக்கை. இப்ப இந்த இடத்துக்கு போனா இந்த விஷயத்தை அடையணும்னா அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம அடைஞ்சா தனியா இப்ப போறோம்னா இதான் முயற்சி நீ தனியா போவியான்னு கேட்பாங்க. நான் தனியா போவேன் அப்படி நிறைய விஷயத்துல நான் தனியா போய் நெட்வொர்க்லாம் போயிட்டு வந்திருக்கோம்மா. நான் தன்னம்பிக்கையோடு போயிட்டு வெற்றியோடு வந்திருக்கோம்மா.
0: தன்னம்பிக்கையோட ஒரு செயலை செய்யும் போது வெற்றி நமக்கானதுதான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
2: ஆமா, அது ரொம்ப விஷயத்துல நான் பாத்துருக்கேன். அது வந்து அந்த வீட்டுல வேலையே இருக்குது, இத முடிக்க முடியும் மூணு நாள் வேலையா நமக்கு. நம்ம சோம்பேறியா இருந்துட்டோம்னா நமக்கு அது ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. அதெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாச்சு தன்னம்பிக்கையோடு நான் செயல்படுவாங்க. அது எனக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் எனக்கு இருக்கு. 50 வயசு, 56 வயசு ஆகுதுமோ,

0: छह स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: வணக்கம் மேடம்.
9: யார் இங்க பேசுறீங்கம்மா?
8: சொல்லுங்கம்மா.
9: தன்னம்பிக்கை என்னும் தாரக மந்திரம்.
8: தன்னம்பிக்கை வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுலயும் பெண்களுக்கு வந்து கண்டிப்பா தன்னம்பிக்கை வேணும். எந்த ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அந்த வலிமையான அந்த தன்னம்பிக்கை தான் அவங்களுக்கு வெற்றியே கொண்டு தரும். அது என்ன, என்னுடைய லைஃப்ல வந்து என்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நான் வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ண மாட்டேன். எதிர்பார்க்காமலே என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, என்னுடைய தன்னம்பிக்கை, அதை வச்சு என்ன வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருக்கேன். அது பிள்ளைங்களுக்காக, பிள்ளைங்களுக்கு என்ன என்ன தேவை அப்படிங்கறத உணர்ந்து அவங்க எதுல இருக்கணுமோ அதுல அவங்கள கொண்டு வந்து தன்னம்பிக்கையோட இறை சிந்தனையோட சேர்த்துதான் அந்த இதுல நான் வெற்றியா கொண்டு வந்தது என்னுடைய தன்னம்பிக்கைன்னு தான் நான் சொல்லுவேன்.
9: நிச்சயமா இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கும் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கும் வெற்றியை காட்டணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தலாம். நிகழ்ச்சியில பங்கிட்டு இருக்க நன்றி.
10: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
11: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
10: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
11: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
10: போன் 233166 ஆர் 7418150265.
12: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
9: வேளாண் பெருமக்களே, இது உங்களின் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. மா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுண்டப்பற்றி விளை ஆர் சசி அவர்கள். அதனைத் தொடர்ந்து அமுத சுரபியில் பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் காய்கறி பயிர்களில் நுண்ணோட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். நாம் இணைந்திருக்கும் நேரலை நிகழ்ச்சி வாராய் தோழி. இதில் தன்னம்பிக்கை எனும் தாரக மந்திரம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி. வணக்கம்.
13: ஹலோ. வணக்கம் மேடம்.
9: வணக்கம்.
13: நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை சந்திச்சேன்.
9: லைன் கிடைச்ச சந்தோஷமா?
13: இல்ல இல்ல, உங்களை சந்திச்சேன்.
9: சரிங்கம்மா, சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
13: என் பேரு புதப்பன்ல இருந்து முத்துலட்சுமி.
9: முத்துலட்சுமி அம்மா சொல்லுங்க.
13: ஆனா தன்னம்பிக்கைன்னு சொல்றது பிறரை நம்பாம தன்னை நம்ம எப்படி ஒரு இதுல நம்ம இறங்கி அதுல ஜெயித்து காட்டி மற்றவங்கள்ட்ட இருந்து பாராட்டு வாங்கி ஒரு பெயர் புகழ் வாங்கணும்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை. என்னுடைய வாழ்க்கையில மேடம், என்னுடைய வாழ்க்கைய நான் தேர்ந்தெடுத்தேன்.

0: அது ஒரு பெரிய தன்னம்பிக்கை. இன்னைக்கு கடவுளுடைய கிருபையெல்லாம் நல்லா
1: இருக்கும்.
0: அது ஒரு பெரிய தன்னம்பிக்கை. என்னையே நான் நம்பி வாழலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்துல இறங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் வாழுவேன், இன்னும் தன்னம்பிக்கையோட இருப்பேன். சரியா மேடம்?
2: சரி சரிமா, அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டாவும் இருக்கிறேன்னு சொல்றீங்களா?
0: உண்மை
2: நிச்சயமா. ஒரு நேயர் சொன்னாங்க வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு
0: சொல்லிட்டு.
2: நிச்சயமா,
0: ஒரு தொழில் இறங்கினாலும் வீட்டை நிர்வகிக்கிறது, பிள்ளைங்களை வளர்க்கறது, அவங்கள பொறுப்பா ஒரு இடத்துல கட்டி கொடுக்கறது, அப்படி நிறைய காரியங்கள் சொல்லிட்டே போலாம். பெண்களுக்கு தான் நிறைய இருக்கு காரியங்களை. சரிமா
2: சரிமா, நிகழ்ச்சியில அருமையா பங்கிட்டீங்கம்மா, நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி நன்றி.
2: தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு சொல்றாங்க, தன்னம்பிக்கைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதா. தன்னம்பிக்கைனா ஒண்ணும் இல்லைங்க, நம்மளை நம்மளே நம்புறது. அதாவது என்னால் முடியும், அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம வந்து அது ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம். என்னால் முடியும், நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம செய்ய தொடங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து அதுல ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டெய்லி காலையில் எழுப்பினோட நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம டெய்லி காலையில் எழுப்பினோன்னா இந்த விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டெய்லி காலையில் எழுப்பினதும் கண் மூடியே என்னால் முடியும், நான் இதை சாதிப்பேன், என்னால இதை பண்ண முடியும், இந்த மாதிரியான பாசிட்டிவ் தாட்ஸ வந்து நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும். ஒரு விஷயம் நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்கே டவுட் வந்துச்சுன்னா அதுல தன்னம்பிக்கையே இல்லைங்க. நம்மளால முடியும், என்னால முடியும், நான் இதை பண்ணியே தீருவேன், என்னால இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு, அது நிச்சயமா நம்ம வெற்றிக்கான பாதைக்கு கொண்டு செல்லும். இன்னைக்கு நிகழ்ச்சியில தோழியர் ரொம்பவே அருமையா பங்கேற்று அவங்களுடைய தன்னம்பிக்கை பத்தி ரொம்பவே அழகா பேசினாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற அத்தனை தோழியருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இத்துடன் இன்றைய தேனிய நேரத்தில் வாராய் தோழி நேரலை நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட ஆதினி ராஜேஷ். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மேற்காசியா மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என்று பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலான்பட்டரில் நடைபெற்று வரும் ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: செந்தமிழ் சொல்லெடுத்து
5: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
4: பாங்குடன் பவனி வந்து
5: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
4: உங்கள் குமரிப்பண்பலை 101.
6: நேரம் 4:02.

0: சரி மேடம், இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நம் குமரி பண்பலை 101 இப்போது கேட்போம்
1: சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம். சிற்றுரை கேட்கலாம்.
2: இறைவன் ஆலயமான இந்த புனித மண்ணை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என பிரித்தது தமிழ் சமுதாயம். இந்த பாகுபாட்டின் மொத்த உருவம் உலகில் இரண்டே இரண்டு வடிவில் உள்ளது. ஐவகை நிலம் கொண்ட தேசம், ஐவகை நிலம் கொண்ட கண்டம் என்று உலகில் இரண்டே இரண்டுதான் இப்புவியில் உள்ளது. அந்த தேசம் இந்தியா, அந்த கண்டம் ஆப்பிரிக்கா. உலகின் நிலப்பரப்பில் 2% தான் இந்தியா. ஆனால் பல்லுயிர் பெருக்கத்தில் பல்லுயிர்களை வாழ வைக்கும் தாய்மடியாகவும் இந்தியா உள்ளது. இந்த உலகின் உயிர் சங்கிலியில் உள்ள கணுக்களை, தாவரம், மீன்கள், ஊர்வன, நீரிலும் நிலத்திலும் வாழ்பவை, பறவைகள், பாலூட்டிகள் என 7 அறிவியலாளர்கள் பிரிக்கின்றனர். உலகில் காணப்படும் பாலூட்டிகளில் 350 பாலூட்டிகள் இந்திய மண்ணில் வாழ்கின்றன. இது மொத்த பாலூட்டிகளின் எண்ணிக்கையில் சுமார் 8%. பறவை இனங்களில் 1224 விதம்விதமான பறவைகள் இந்திய வானில் பறக்கின்றன. உலகில் பறக்கும் 100 பறவைகளில் 13 இந்திய வானில் வட்டமிடுகின்றன. நீரிலும் நிலத்திலும் வாழும் உயிரினங்களின் எண்ணிக்கைதான் சற்று குறைவு. இவ்வகை உயிரினங்கள் உலகெங்கும் கண்டறியப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளன. அதில் 197 உயிரினங்களை இந்தியாவில் மட்டுமே காண முடியும். அடுத்தது ஊர்வன. நஞ்சுள்ள பாம்பு முதல் உங்கள் வீட்டு சுவரில் வாழும் பள்ளி வரை உள்ள உயிரினங்கள். நீங்கள் சிலவற்றை அறிந்திருக்கலாம், ஒரு சிலவற்றை பார்த்து கூட இருக்கலாம். ஆனால் இந்த மண்ணுக்கே உரிய இவ்வகை ஊர்வன உயிரிகள் 408. கடல்வளம் பொருந்திய நாடு பாரதம். சிந்து கங்கை என ஜீவநதிகள் பாயும் தேசம். இந்த மண்ணில் பாயும் நீரில் மண்ணை சுற்றியுள்ள கடலில் 2546 மீன்கள் வாழ்கின்றன. உலகில் கண்டறியப்பட்ட மீன் வகைகளில் இது சுமார் 12%. பாரத மண்ணை அலங்கரிப்பவை பூக்கள். நீங்கள் எத்தனை மலர்களை அறிவீர்கள்? ரோஜா, மல்லிகை, முல்லை, தாமரை, அல்லி அனைவரும் அறிந்தவை. உங்கள் நினைவில் உள்ள மலர்களின் எண்ணிக்கை இன்னும் சற்று அதிகமாய் இருக்கலாம். ஆனால் 15,000? ஆம், 15,000 மலர்கள் பூத்து குலுங்கி இந்திய மண்ணை அலங்கரிக்கின்றன. உலகில் காணப்படும் 100 மலர்களில் 6 இந்த மண்ணில் மட்டும் மலர்கின்றன. நமது அண்டை அயலாரை பற்றி அறிய முடியாத இயந்திர வாழ்க்கை என்று இவ்வளவு வளம் பொருந்திய இயற்கை வளத்தை பட்டியலிட நமக்கு எடுத்துக்காட்ட ப்ராஜெக்ட் பிரம்மா என்ற ஒரு திட்டத்தை விக்கிபீடியா என்ற இணையதளம் துவக்கியுள்ளது. ப்ராஜெக்ட் பிரம்மாவின் அடுத்த கட்டமாக முகநூல், அதாவது ஃபேஸ்புக், பிளாக், ட்விட்டர் போன்ற இணையதள சேவைகளிலும் இந்தியாவின் பல்லுயிர் பெருக்கத்தை பற்றிய தகவல்கள் உள்ளன. இந்த தகவல்கள் வெறும் உயிரினங்களை பற்றியது மட்டுமல்ல, இந்த உயிரினங்களுடன் வாழும் மனிதர்கள் பற்றியும் உள்ளது. ஒருபுறம் மனிதர்கள் பல்லுயிர் பெருக்கத்தின் அழிவிற்கு காரணமாயுள்ளனர். இன்னொரு புறம் மனிதர்கள் இதனை காக்க போராடுகின்றனர். இது பற்றியும் ப்ராஜெக்ட் பிரம்மா கூறுகின்றது. நண்பர்களே, சர்வதேச பல்லுயிர் பெருக்க நாளான இன்று இந்த இணையதளங்களில் சென்று இந்திய மண்ணுக்கே உரிய இயற்கை செல்வங்களை அறிந்து கொள்ளுங்கள்.

0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் சிற்றுரை கேட்டோம்.
1: நேரம் 4:07. வணக்கம், வந்தனம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. புத்தம்புது பாடல்களோடு வருகின்றது குமரி பண்பலை 101 மாலை பொழுதின் திரை இசை. திரை இசையில் முதலாவதாக உலகம் மறந்து ரசிக்க வைக்க வருகின்றது ஆண் பாவம் பொல்லாதது திரைப்படத்திலிருந்து சித்துக்குமார் இசை எம் லக்ஷ்மிகாந்த் பாடிய பாடல் வருகிறது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் இப்போது 4:12. குமரி பண்பலை 101 திரை இசையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம்புது பாடல்கள். அந்த வரிசையில் இனி மனதை கேளாமல் மீண்டும் கேட்க தூண்ட வருகின்றது அரோமலை திரைப்படத்திலிருந்து சித்துக்குமார் இசையில் சின்மை ஆனந்த் அரவிந்தாசன் பாடிய பாடல்.

ஆர்கேஜி நெய். உதயம் தேடும் இதயங்களில் உறவை வளர்க்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனிய மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் புத்தம் புது பாடல்கள். நேரம் இப்போது 4:16. கண்ணுக்குள் இருக்கும் ஆசைக்கு சிறகு கொடுக்க வருகின்றது கும்கி 2 திரைப்படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடிய பாடல்.

மூன்று துறையின் முக்கிய அம்சம் புத்தம் புதிய செய்திகளோடு ஒரு சேர. அறியாததை அறிய வைக்கவும் புரியாததை புரிய வைக்கவும் வருகின்றது 3 in 1. ஆம் நேர்களே, இன்று மாலை 6:15 நம் குமரி பண்பலை 101 வளம் வருகிறது 3 in 1. கேட்டு ரசியுங்கள். நேரம் இப்போது 4:20. குமரி பண்பலை 101 புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சிறிய பருவத்திற்கு சிட்டுக்குருவியாய் நம்மை அழைத்து செல்ல வருகின்றது கோமாளி திரைப்படத்திலிருந்து ஹிப்ஹாப் தமிழா இசையில் சத்யநாராயணன் அஜய் கிருஷ்ணன் குழுவினரோடு பாடிய பாடல்.

குமரி பண்பலை 101 இது புத்தம்புது பாடல்கள். புத்தம்புது பாடல்கள் வரிசையில் திரை இசையை நிறைவு செய்ய இசையால் மனதோடு சரணாக வருகின்றது தேரே இஸ்மேன் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து பாடிய பாடல்.

மாலை பொழுதில் மனதை மயக்கிய புத்தம்புது பாடல்கள் கேட்டு ரசித்தோம் குமரி பண்பலை 101 திரு இசையில். நேரம் 4:30. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒளிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மேற்காசியா மற்றும் உக்ரைன் பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண்பதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு தாவேக அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். வனத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அமைச்சர்களாக திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகான் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து செயல்படும் என அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக ஒருபோதும் அனுமதிக்காது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். குற்ற வழக்கில் தொடர்புடைய ஒருவருக்கு தாவேக அரசு நிதியமைச்சர் பதவியை வழங்கியது ஏன் என பிஜேபி வினவியுள்ளது. குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீன தாய்பேயில் நடைபெற்று வரும் உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:02. காலங்கள் பல கடந்து மனதோடு நேசம் வீசும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். ஆம் நேர்களே, 6 மணி வரை கேட்டு ரசிக்கப் போகிறோம் முல்லை.

இச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரை 2025 வரை வெளியான பாடல்களை இன்றைய முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்கப் போகிறோம். முதலில் வருவது 60களில் வெளியான பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் வெளியான பாடல் கண்ணதாசன் வரிகளில் கேட்கப் போகிறோம். இரு கரம் சேர்ந்த பின் இனி ஒரே கரம் மட்டுமல்ல, ஒரே பார்வை ஒரே மனமும் தான்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். 8903050505.
3: நேரம் இப்போது 5:07. இனிய மாலை பொழுதில் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். இனி வருவது 70களில் வெளியான பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், SB பாலசுப்ரமணியம் குரல். இன்னிசை ராகம் ஈட்டி வரும் இந்த பூங்காற்று எதுவோ

எல்லா பருவங்களிலும் எல்லாம் கிடைத்து விடாது. ஆனால் கோடை காலத்தில் கோடையின் வாடை என்றுமே மனதில் தங்கும். அது கோடை விடுமுறையாக இருக்கட்டும், கோடை சுற்றுலாவாக இருக்கட்டும், கோடை மழையாக இருக்கட்டும், குறிப்பாக கோடை பருவ பழங்கள், ஆக எத்துணை அருமை! நம் குமரியில் அதுவும் கோடையில் முக்கனிகளும் கிடைக்கும். கோடை பருவ பழமான மா சாகுபடி குறித்த தகவல்களை தருகிறார் நம் குமரி பண்பலை 101 இன்றிரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் வர இருக்கிறது. ஆம் நேர்களே, நம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர்

உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. மா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுண்டப்பட்டி விளை ஆர் சசி அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆ லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

நேரம் இப்போது 5:14. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரை வெளியான பாடல்கள் வரிசையில் அன்று முதல் வெளியான பாடல்கள் 60s 70s பாடல்கள் கேட்டுவிட்டோம். இனி வருவது 80s பாடல். முரட்டுக்காளை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் வருகிறது அடுத்த பாடல். அன்பில் ஆடும் மனமே, பண்பில் வாடும் குணமே, என்றும் நான் உனக்கு அன்னை மடி.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவதும் 80s பாடல் விக்ரம் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா, கே எஸ் சித்ரா, கங்கை அமரன், எஸ் ஜானகி போன்றோர் இணைந்து பாடிய பாடல். ஆட்டம் போடவும் பாட்டு பாடவும் கிடைத்தது மேடை, வா மகிழ்ந்திருப்போம்.

சின்னஞ்சிறு கண்களில் ஆசைகள் மட்டுமல்ல, மனதில் திறமைகளும் நிறைந்து கிடக்கும். சின்னஞ்சிறு சிட்டுக்களே, உங்களிடம் மிகுந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொணர வளம் வருகிறது நம் குமரி பண்பலை 101. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. வாருங்கள், உங்கள் பாடல், கதை, சிறுகதை, கடிஜோக்ஸ், கவிதைகள், திருக்குறள் கற்றல் போன்ற பல திறமைகளை வெளிக்கொணருங்கள். உங்கள் திறமைகளை வெளிக்கொணர நீங்கள் அழைக்கலாம் 04652 அப்படிங்கிற கோட் நம்பரோடு 2602240 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம், அல்லது 8903257039 இந்த மூன்று எண்களிலும் அழைத்து நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். வாருங்கள் சந்திக்கலாம் இன்றிரவு 8:05 நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில். நேரம் இப்போது 5:26 இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். இனி கேட்க போவது 90s பாடல். தாய் மனசு திரைப்படத்திற்காக தேவா இசையில் எஸ் ஜானகி, மனு குரல்களில் வெளியான பாடல். சூரியனை சுற்றி வரும் பூமியாய் ஒவ்வொரு நொடியும் என் மனம் உன்னையே சுற்றுகிறதே.

ஆர்கேஜி நெய். முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தூக்கே பாடல். ஆண்களே, இனி வருவது தெனாலி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் கமல்ஹாசன் சுஜாதா குழுவினரோடு பாடிய பாடல். கோடையில் ஆலங்கட்டி மலையாய் இந்த உறவு தொடர வேண்டி மனம் வேண்டுதே.

முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் டூ கே பாடல் வரிசையில் இனி வருவது சாமி திரைப்பட பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், கே எஸ் சித்ரா குரலில். ஊர்கண்டு நடுங்கும் உன்னை, உன்மனம் கெஞ்சும் என்னை.

உங்கள் விருப்ப பாடலை, உங்கள் விருப்ப பண்பலை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்தால் எப்படி இருக்கும்? எதுக்கு சிந்தனை செய்ய வேண்டும், செயல்படுத்தி விடலாமே. ஆமேர்களே, இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க அழையுங்கள். 04652 என்ற முன்னிணைப்பினை பயன்படுத்தி 260 என்ற எண்ணிலோ, 240 என்ற எண்ணிலோ, அல்லது 2907222 என்ற எண்களிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். சந்திக்கலாம் நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலையில். நேரம் இப்போது 5:44 குமரி பண்பலை 101 இது முல்லைச்சரம். முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடல் 2006 வெளியான அரண் திரைப்படத்திலிருந்து, ஜோஷ்வா சித்தார்த்தி இசையில், ஆஷா மேனன் கார்த்திக் குரலில். வீட்டிற்கு மங்களம் கொண்டு வரும் பூஞ்சோலை கிளி இவள்தானோ?

நேரம் இப்போது 5:50. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். முளைச்சரம். தொடரும் பாடல். 2011 வெளியான அவன் இவன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் ஏசுதாஸ் பேபி பிரியங்கா பேபி ஸ்ரீனிஷா பேபி நித்யஸ்ரீ பாடிய பாடல். மலையோரம் கொஞ்சம் மேகமாய் என் மனம் உன்னை கெஞ்சுகிறதே.

முல்லைச்சரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது 2025 வெளியான தி கேர்ள் ஃபிரெண்ட் திரைப்படத்திலிருந்து ஹேசம் அப்துல் வகாப் இசையில் சின்மயி ஹேசம் அப்துல் வகாப் இணைந்து பாடிய பாடல். அவன் என் அருகில் இருக்கையில் நடப்பாயோ இல்லை பறப்பாயோ சொல்லென் மனமே.

0: நிறைவு பெறுகின்றது முல்லைச்சரம். இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: நேரம் 6 மணி. மனதில் மாறாமல் நினைவில் நீங்காமல் என்றும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இன்று நம் வானில் வளம் வரும் நிகழ்ச்சிகளையும் நாளை நம் வாசல் வரும் நிகழ்ச்சிகளின் நேரங்களையும் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நிகழ்ச்சி நிரல் இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 இசை நேரம், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ லட்சுமணன் அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவருக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. மா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுண்டப்பட்டி விளை ஆர் சசி அவர்கள். அமுத சுரபி, பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆ லதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், 9:15 செய்தி சுடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவருக்கான அறிவிப்புகள், காலை 7:00 வட்டார செய்திகள், முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். நாளை காலை 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒளிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை, காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி

0: has broken all previous records. On Wednesday, it was more than 265 gigawatt, while on Monday and Tuesday, the demand was over 257 and 260 gigawatt. It said that the peak daytime demand usually occurs between 2 p.m. and 4 p.m. National Highway Authority of India, NHAI, has signed a Memorandum of Understanding with the Norwegian Geotechnical Institute in Norway for advanced consultancy support in tunnel engineering, slope stability and capacity building. Ministry of Road Transport and Highways, in a statement, said that this collaboration reflects NHAI's commitment to develop and maintain India's national highways to global standards by leveraging NGI's internationally recognized expertise. A mobile application, G1, Joint Elderly Empowerment and Virtual Assistance Network, has been launched today to strengthen support systems for senior citizens across the country. Union Social Justice and Empowerment Minister Dr. Virendra Kumar launched this application in New Delhi. And in IPL cricket, Sunrisers Hyderabad will take on Royal Challengers Bengaluru in Hyderabad today at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் 6:10. காதோடு பல கருத்துக்கள் சொல்லும் இது குமரி பண்பலை 101, ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.
2: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

சேவை செய்திகள். அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவில் உள்ள மையம் வழியாகவோ நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகவும்.

0: இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர்கள் நலனுக்கான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27 ஆண்டிற்கான கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத்தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. இதற்கான இணையதளம் awards.gov.in. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவல் இன்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: தேமதுர தமிழோடு
2: தென்பாண்டி இசையோடு
1: தேனிசை சாரலில் நனை வைப்பது
2: குமரி பண்பலை 101.
0: நேரம் 6:15. இப்பொழுதும் எப்பொழுதும் 30 நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நம் குமரி பண்பலை 101 கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
3: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம தமிழ்ல தெரிஞ்சுக்க போற வார்த்தை பகடு. பகடு அப்படின்னா எருது அல்லது வலிமையான காளை, இதத்தான் நம்ம பகடுன்னு சொல்றோம்.
1: உதாரணமா பகடு புறன் தருணர் பாரம் ஓம்பி அப்படிங்கறது புறநானூற்றுல உள்ள 35வது பாடலுடைய ஒரு வரி. இது என்ன பொருள் தருது அப்படின்னா, உழவு தொழிலுக்கு உதவும் எருதுகளை நன்கு பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற பொருளை இந்த வரி நமக்கு தருது. சோ இதுல இருந்து பகடு அப்படின்னா எருது அப்படிங்கறது நமக்கு புரியுது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ்
4: வேர்ட்.
1: இன்னைக்கு இங்கிலீஷ் நாம கத்துக்க போற வேர்ட் பிஸ்ட் ஆஃப், PISSED OFF. பிஸ்ட் ஆஃப் அப்படின்னா ஆங்கிரி, கோவப்படுறது அல்லது ஏமாற்றம் அடைதல், இதுக்கெல்லாம் நம்ம வந்து பிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
3: இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஐ வாஸ் ரியலி பிஸ்ட் ஆஃப் வென் மை ஃபிளைட் வாஸ் கேன்சல்டு. அதாவது என்னுடைய விமானம் ரத்து செய்யப்பட்ட போது நான் ரொம்ப ரொம்ப கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பிஸ்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ஸ்பேஸ் ஹவுசஸ், அதாவது நிலவுல வீடு கட்டி வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லைங்க, உண்மையிலே இது ஒரு ஃபியூச்சர் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட். எதுக்காக இந்த யோசனை வந்திருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? ஏன்னா பூமியினுடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்சஸ் இருந்துட்டு இருக்கு, லாங் டேர்ம் ஸ்பேஸ் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. சோ இதனால எல்லாம் இந்த ஸ்பேஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: அதாவது ஃபியூச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா மனுஷங்க விண்வெளியில போய் நீண்ட நாட்கள் தங்க வேண்டி இருக்கலாம். அதனால இந்த யோசனை வந்து இந்த ரிசர்ச் இது எல்லாமே தொடங்கி இருக்கலாம். மேபி நாசா வந்து மார்ஸ் ஹேபிட்டட் டிசைன் காம்படிஷன் அப்படின்னு ஒரு காம்படிஷனை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து மூன் 3D பிரிண்டட் பேஸ், இத பத்திய ரிசர்ச்சஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்பேஸ் ஹவுசஸ் அப்படிங்கறது ஒருவேளை பாசிபிள் ஆச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க நம்ம பூமியில கட்டுற மாதிரி செங்கல்கள் வச்சு அதை வந்து கட்ட முடியாது. ஏன்னா அங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அங்க ஆக்சிஜன் கிடையாது, ரேடியேஷன்ஸ் அதிகமா இருக்கும், கிராவிட்டி வந்து ரொம்ப மைக்ரோ லெவல்ல தான் இருக்கும். அதனால ஸ்பேஸ் ஹவுசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஏர் டைட் டோம் மாதிரி இருக்கும், ரேடியேஷன் ஷீல்ட் எல்லாம் அதுல போட்டிருக்கணும், ஆக்சிஜன் ரீசைக்ளிங் சிஸ்டம், வாட்டர் ரீசைக்ளிங் சிஸ்டம், இது எல்லாமே அங்க வந்து இருக்கிற மாதிரியான ஒரு வீடு தான் அவங்க வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க.
3: சயின்டிஸ்ட் எல்லாம் நிலவுல வீடு கட்டுறத பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏத்துல இருந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்.

0: ஸ்பேஸ்ல கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி எல்லாம் பில்டிங் கட்டலாம், எந்தெந்த பொருட்களை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மூன்ல ரெகோலித் அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைச்சிருக்கு, அந்த பொருளை வச்சு நாம வீடு கட்டலாமா, ஸ்பேஸ்ல வீடு கட்டலாமா அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மார்ஸ்ல அட்மாஸ்பியர் ரொம்ப தின்னா இருக்கும், சோ ரேடியேஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால அண்டர் கிரவுண்ட் ஹோம்ஸ், இன்ஃபிளாட்டபிள் ஹெபிடேட்ஸ், லாவா டியூப் கேவ்ஸ், இத பத்திலாம்
1: அதாவது மனுஷன் எங்க போனாலும் அங்க ஒரு வாழ்க்கைய உருவாக்குற திறமை கொண்டவன் அப்படிங்கறதுனால ஸ்பேஸ் ஹவுஸும் கூட நிச்சயமா அதுவும் 2050 சாத்தியப்படலாம் அப்படிங்கறது விஞ்ஞானம். சோ ஒரு நாள் நான் மார்ஸ்ல இருந்து பேசுறேன் அப்படின்னு யாராவது நம்ம கிட்ட போன் பேசுனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அப்படியும் ஒரு நாள் வரலாம். இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது 6:20.

0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நெய்.
2: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
2: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
3: செல் நம்பர் 9488-230666.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.

0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4462265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
0: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
0: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
3: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், EEE,
1: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
3: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பு பெற அழையுங்கள்.
3: 04652253900.
4: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
6: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
3: செல் நம்பர் 9488230666.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
7: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
7: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
12: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
13: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
14: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
15: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
14: பாட்டில் வார்ட்ரோப்,
15: ஷோகேஸ் பொருட்கள்,
14: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
15: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
16: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
17: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
18: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
19: இனி விளம்பரங்களை தொடர்ந்து வருவது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோதோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும் இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இப்பிரச்சினையில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகள்

0: மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் திரு டி கே சிவகுமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி புதிய பேருந்து நிலைய முறைகேடு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினையில் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கி தற்போதைய மாவட்ட நிர்வாகம் வரை அனைத்து தரப்பினரும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்டச் செய்திகள். திருச்சியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை சிறப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வருவாய் அலுவலர் திரு நாராயணன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் பொறுமையாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்கு இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலை பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் கொரியாவின் சன்கே மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பவினா பட்டேல் சுபம் வத்வா இணையும் மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயா தீபிகா கங்காபட்னம் அத்யோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சாலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஸ்தா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனா். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசுஹிரோ யோஷிமுரா ரெய்னா அசோ இணையை

போட்டி வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: அம்மா போல பக்குமான பண்புகளை இது உங்களுக்கு மறுப்பு பண்புகளை ஒண்ணு.
1: நேரம் 6:40. நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றாய் மனதிற்கு இதமளிக்கும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது திரை இசை கேட்கும் நேரம். குமரி பண்பலை 101 இந்த திரை இசையில் பெண்களின், பொதுவாக மனிதர்களின் பண்புகளில் குறிப்பாக பெண்களுக்கு என்று எழுதப்பட்ட வரிகளில் கேட்போமா? அன்பிற்கு இலக்கணம் அன்னை, சில நேரங்களில், இல்லை இல்லை பல நேரங்களில் உடன் பிறப்புகளும் அடங்குவார்கள். குறிப்பாக அக்கா இஸ் ஈக்வல் டு அன்னை. நான் முத்துக்குமார் வரிகளில் வருகின்றது ஜேம்ஸ் வசந்த் இசையில், பத்மநாபன் குரலில் ஈசன் திரைப்பட பாடல்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: நேரம் இப்போது 6:47. குமரி பண்பலை 101 பெண்களின் பண்புகளை கூறும் பாடல் வரிகளில் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வீரம் விளைந்த மண் என்போம், அதே போல் வீரம் நிறைந்தவள் பெண். பெண்களின் வீரத்தை வெளிக்கொணர வருகின்றது விவேக் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில், ஷாஷா திருப்பதி ஏ ஆர் ரகுமான் குரலில் பிகில் திரைப்பட பாடல்.

0: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
1: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
0: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
1: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் கொலாபரேஷன் வித் இன்டெல் என்இசி ஜப்பான்.
0: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
1: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 க்கு கால் பண்ணுங்க.
2: கோடையின் பருவ பழம் மா எப்படி சாகுபடி செய்வது? உங்களுக்காகவும் புதிய சிந்தனையில் புதிய யுக்திகளை புகுத்த இன்று வலம் வருகிறது நம் உழவர் உலகம் நிகழ்ச்சி. ஆமீர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை மா சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சுண்டப்பட்டி விளை ஆர் சசி அவர்கள். அமுத சுரபி பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பை சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆ லதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. இன்றிரவு 7:25 நம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நேரம் இப்போது 6:56 குமரி பண்பலை 101 பெண்களின் பண்புகளை பாராட்டும் வரிகளில் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து உயிர்களையும் படைக்கும் பெண் அவள்தானே படைப்பாற்றலின் உச்சம். படைப்பாற்றலை வெளிப்படுத்திட வருகின்றது பழனி பாரதி வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: பெண்களின் பண்புகளை பாராட்டும் வரிகளில் பாடல் கேட்டு ரசித்தோம். குமரி பண்பலை 101 திரை இசையில்.
4: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: இனிய நேரம் 7 மணி.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
7: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
6: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
7: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
6: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
7: உலகத்தரத்தில் லேப் வசதி,
6: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
7: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
6: கால் 7904473872.
3: ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இது இன்னிசை நேரம்.
8: பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பாண்டியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
3: இன்னிசையின் முதலில் வருவது எம்எல் வசந்தகுமாரி பாடிய உன்னை அன்றி என தொடங்கும் பாடல்.

கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஓர் வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரத்தின் மூலம் ஆரல்வாய் மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர், நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம், வடசேரி என்ற முகவரியில் நேரடியாகவோ அல்லது 96936051217. மீண்டும் ஒருமுறை எண்கள் 93605127212 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இனிசையின் நிறைவாக வருவது ஸ்ரீ சரோஜா ஸ்ரீ லலிதா பாடிய பாடல்.

நிறைவு பெறுகிறது இன்னிசை நேரம். தொடர்வது மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 7:10. தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ லட்சுமணன் அவர்கள்.
1: மத்திய அரசு நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள ஆணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2 கட்டமாக மேற்கொள்ளப்பட உள்ளன. முதற்கட்டமாக வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணி வரும் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 30 வரை. இறுதிக்கட்டமாக மக்கள் தொகை மற்றும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு பணி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் முதற்கட்ட பணியான வீட்டு பட்டியல் தயாரிக்கும் பணிக்காக வருவாய்த்துறையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷு மகாஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது இந்திய அரசியலமைப்பின் 69 பிரிவில் இடப்பட்டுள்ள ஒன்று. சட்ட வரைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொள்கிறது. கடந்த 2011 கடைசியாக கணக்கெடுக்கப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த ஒரு வீடும் விடுபடாதவாறு கணக்கெடுப்பை மேற்கொள்ள வேண்டும். அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபரின் வாழ்வியல், பொருளாதாரம், சமூக சூழ்நிலை, வீடுகள் மற்றும் அவற்றிலுள்ள அடிப்படை வசதிகள் குறித்து 33 வகையான விவரங்களை கணக்கெடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் எடுத்து கூறப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஹாக்கி யூனியன் ஆஃப் தூத்துக்குடி சார்பில் வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான சீனியர் ஆண்கள் மாநில ஹாக்கி சாம்பியன் போட்டிகள் நடைபெற்றன. 32 மாவட்டங்களில் உள்ள அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வந்த இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் சென்னை மற்றும் அரியலூர் அணிகள் மோதின. இதில் 5-1 என்ற கோல் கணக்கில் சென்னை அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. முன்னதாக 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் தூத்துக்குடி மாவட்ட அணிக்கு 7-1 என்ற கோல் கணக்கில் தஞ்சாவூர் அணியை வீழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் பகுதியில் உள்ள ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள தொடக்கப்பள்ளியில் 100 நினைவு கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியான பகுதியில் ஒன்றான ஒட்டப்படாரம் பகுதியில் பல சிறிய கிராமங்கள் கொண்ட இந்த பகுதி பின்தங்கிய பகுதியாகவே இருந்து வருகிறது. ஒட்டப்படாரம் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் ஒன்றான ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வந்துள்ளது. இந்த பள்ளிக்கூடம் அந்த பகுதி மக்களுக்கு மட்டுமின்றி சுற்றியுள்ள சில கிராம பகுதி மக்களுக்கும் உறுதுணையாக இருந்துள்ளது. 100 கடந்துள்ள இந்த பள்ளியில் பயின்ற பலர் இந்திய ஆட்சிப்பணி, இந்திய வருவாய்ப்பணி, இந்திய தகவல் பணி மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல்வேறு நிலைகளில் பணிபுரியும் அளவிற்கு உயர்ந்துள்ளனர். இந்த பள்ளி 100 சேவையை நினைவு கூறும் வகையில் PNY நிதியுதவியுடன் தேசிய வேளாண் அறக்கட்டளை மூலமாக நினைவு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. கூடுதல் வகுப்பறைகளை கொண்ட இந்த நினைவு கட்டிடத்தை ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் மதன் ராஜா திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு முன்னாள் செயலாளர் ராமையா IAS பேசுகையில், உலக நாடுகளிலே எந்த நாட்டிலே கல்வி கண்டதோ அந்த நாடு நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்று பொருளாதாரத்திலும் வளர்ச்சி பெற்று மிக வேகமாக முன்னேறி போகிறது என்று சொன்னால் அது கல்வியின் மூலமாகத்தான். கல்விக்கு எந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த சமூகம் அந்த நாட்டின் நல்ல முறையில் முன்னேற்றம் அடையும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தமிழ்நாடு புத்தக விற்பனை சங்கம், கோவில்பட்டி ரோட்டரி சங்கம், கோவில்பட்டி JCI சார்பில் புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் நாவல், வாழ்க்கை வரலாறு, மருத்துவம், இலக்கியம், குழந்தைகளுக்கான புத்தகங்கள், போட்டி தேர்வு நூல்கள், அறிவியல் புத்தகங்கள் உள்ளிட்ட 10,000 தலைப்புகளில் 1,00,000 புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த புத்தக திருவிழாவில் வந்து புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு 10% தள்ளுபடியும், 1,000 ரூபாய்க்கு மேல புத்தகம் வாங்குபவர்களுக்கு வாசிப்பு செம்மல் சான்றிதழும், 2,000 ரூபாய்க்கு அதிகமாக புத்தகம் வாங்குபவருக்கு வாசிப்பு சிகரம் சான்றிதழும் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் கோடை காலத்தில் குழந்தைகள் தங்களை

0: பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் கரிகாலன் சிலம்ப கழக சார்பில் கோடைகால சிலம்ப போட்டிகள் நடத்தப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் 1 முதல் 10 வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவியுடைய ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை ஆகிய 3 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளின் முடிவில் மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி புதுக்கிராமம் பகுதியில் அமைந்துள்ள சிருங்கேரி சங்கரமட ஆலயம் சங்கீர்த்தன மகோத்சவ விழா நடைபெற்றது. தினமும் பல்வேறு பூஜைகள், நாம கீர்த்தனைகள் பாடப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ ராதா கல்யாண உற்சவ சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு சீர்வரிசை பருவங்கள் கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ ராதா கல்யாணம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர்.
1: தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ. லட்சுமணன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள்

0: எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 கிகாவாட் மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சன்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கொசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. பெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில்

0: தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இத்விஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கலைகளின் சங்கமமாய், எங்கும் சமநேசமாய், எத்திக்கும் இன்பமயமாய்,
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் 7:25. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: ஆரம்பமாகிறது உழவர் உலகம்.
7: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
3: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
8: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
9: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்க உள்ள நிலையில், விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள் மற்றும் உரங்கள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பு பெற்ற AST 16, TPS 5 மற்றும் AST 21 ரக சான்று மற்றும் ஆதார நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு உள்ளது. யூரியா, TAB, பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன உரங்களும், அசோஸ் பயிரில்லம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் போன்ற உயிர் உரங்களும் மாவட்டம் முழுவதும் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. கன்னிப்பூ சாகுபடிக்காக குமரி மாவட்டத்தில் விவசாயிகள் தீவிரமாக தயாராகி உழவு செய்து வருகின்றனர். குமரி மாவட்ட விவசாயத்தின் முதுகெலும்பாக பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் முறையே 23.6 அடி மற்றும் 27 அடி நீர்மட்டம் உள்ளது. கடந்த வருடங்களைப் போல் ஜூன் முதல் தேதியில் அணைகள் பாசனத்திற்காக திறக்கப்பட கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. எனவே கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டு கன்னிப்பூ நெல் சாகுபடி சிறந்த முறையில் செய்திட மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பாசன நீரில் புளோரைடு இருப்பதால் பயிர்களுக்கு ஏற்படும் விளைவுகளும் நிவர்த்திகளும். நிலத்தடி நீரில் புளோரைடு அயனிகளாக காணப்படுகிறது. புளோரைடின் அளவானது நிலத்தடி நீரில் கால்சியம் மற்றும் மக்னீசியம் உப்புகள் அதிக அளவு இருக்கும்போது குறைந்தும், சோடியம் உப்புகள் அதிகம் இருக்கும்போது அதிக அளவிலும் காணப்படுகிறது. நிலத்தடி நீரின் கார அமிலத்தன்மையானது புளோரைடு அயனிகளின் ரசாயன கிரியாவை கட்டுப்படுத்துகிறது. புளோரைடினால் பயிர்களில் ஏற்படும் விளைவுகள். பயிர்களுக்கு புளோரைடு தேவையான தனிமம் அல்ல. புளோரைடின் அளவு அதிகமுள்ள நீரை பாசனத்திற்கு பயன்படுத்தும் போது பயிரின் வளர்ச்சியானது பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனால் பயிர் இலைகள் சுருண்டும், இளை முனி

0: கருகளும் வெளிர் நிறமும் அடைகிறது. மேலும் காய்கனிகளுக்கு உருவிழந்தும் காணப்படுகின்றன. பயிர்களின் வினையியல் மாற்றங்கள், வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படுவதோடு செல்லின் வடிவமைப்பும் சிதைக்கப்படுகிறது. இதனால் பயிரின் வளர்ச்சியும் மகசூலும் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. காய் மற்றும் கனிகளின் அளவும் கணிசமாக குறைவதோடு அவற்றின் தரமும் குறைகிறது. புளோரைடினால் இரும்பு மற்றும் அலுமினியம் போன்ற தாதுகள் மண்ணில் கரைந்து அல்லது அவற்றின் கூட்டுப் பொருட்களிடம் கரைந்து வடிகால் நீரில் வழிந்தோட வழிவகை செய்கிறது. நிவர்த்தி முறைகள். புளோரைடு மாசுபட்ட நிலங்களில் சுண்ணாம்பு சத்தினை இடும்போது மண்ணின் கார அமில நிலை அதிகரிப்பதால் பயிர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய புளோரைடின் அளவு கணிசமாக குறைக்கப்படுகிறது. மேலும் பாஸ்பரஸ் உரங்களை புளோரைடு மாசுபட்ட நிலங்களில் இடுவதாலும் புளோரைடின் நச்சுத்தன்மையானது குறைக்கப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
0: குமரி பண்பலை 101 இல் என்னை கேட்கலாம்.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, மா சாகுபடி சுண்டப்பட்டி விளை, ஆர் சசி அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை, திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
4: உழவர்கள்தான் நம் உலகிற்கே அச்சாணி. செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் மண் வளம் குறைகிறது. உழவர்களுக்கு உதவியாக இருக்கும் தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழு போன்ற உழவர்களின் நண்பர்களை அளிக்கிறது. ஆகவே இயற்கையை பேணுவோம், விவசாயம் காப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் மா சாகுபடி சுண்டப்பட்டி விளை ஆர் சசி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதாவது முக்கனிகள் அப்படின்னா மா பலா வாழை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான்.
5: கண்டிப்பா.
2: அதுலயும் குறிப்பா அந்த மாமரங்கள்ல பாத்தீங்கன்னா, மாமரங்கள்ல பல விதமான ரகங்கள் இருக்கு.
5: கண்டிப்பா.
2: ஓட்டு ரகங்களா இருந்தாலும் சரி, நாட்டு ரகங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி பார்க்கும்போது மாம்பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சீசன்கள்ல வளரும், நல்ல காய்கள் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சில இடங்கள்ல ரெண்டு சீசன்ல கூட காய்க்கும்.
5: குறிப்பா ஒரு சீசன்ல கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ரெண்டு மான்சூன் கிராஸ் ஆகக்கூடிய ஒரு மாவட்டம், அது ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதுல என்னன்னா ரெண்டு சீசன்லயுமே மாங்காய் காய்க்கும்.
2: சரி, அந்த மாதிரி ரெண்டு சீசன்லயுமே நம்ம குமரி மாவட்டத்துல மாங்காய் வந்து காய்க்கக்கூடிய நிலையில, நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க முயலன் விளை அப்படிங்கிற ஒரு பகுதியில ரொம்ப வருடங்களா மாமரங்கள்ல என்னென்ன வெரைட்டிஸ் உண்டோ, வேற வேற ரகங்களை வந்து சாகுபடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம்.
5: கண்டிப்பா.
2: உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி.
5: வணக்கம் சார்.
2: அதாவது இந்த மா சாகுபடியில ஈடுபாடு எத்தனை வருஷமா மா சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க?
5: இப்போ 2010ல இருந்தே நான் ஆரம்பிச்சிட்டேன். தற்சமயம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் நான் நடவு செய்யறேன். கமர்சியல் பர்பஸ்க்கான வெரைட்டிஸ்லயும் நான் நடவு பண்ணிருக்கிறேன்.
2: சரி, மா சாகுபடி பொறுத்த வரைக்கும் அது தனிப்பயிரா இல்ல ஊடுபயிர் சாகுபடிதா?
5: தனிப்பயிராவும் பண்ணலாம் சார், ஊடுபயிராவும் பண்ணலாம் சார்.
2: நீங்க இப்ப எப்படி?
5: நான் தனிப்பயிரா தான் பண்ணிருக்கேன் சார்.
2: மா சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை எப்படி எல்லாம் பண்படுத்தினீங்க
5: சார்? நல்லா ப்ளோ பண்ணிட்டு அப்புறம் நமக்கு அதுக்குள்ள மெனூரி ஷெட்யூல் எல்லாம் கொடுத்துட்டு, என்ன கவுடங்கு, அப்புறம் NPK, அப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு தொந்தர் பண்ணிட்டு இருக்கேன் சார்.
2: சரி, நடவு பண்றதுக்கு முன்னாடி நல்ல பொலப்பொழப்பா உழுது அதை வந்து பண்படுத்தி செஞ்சிருப்பீங்க.
5: கண்டிப்பா.
2: NPK அப்படின்னு சொன்னீங்க இல்ல சார், அது அப்படின்னா என்ன சார்?
5: சார், NPK வந்து இன்ஆர்கானிக், ஆர்கானிக் வந்து கவுடங், இன்ஆர்கானிக் வந்து NPK.
2: NPK அப்படின்னா
5: NPK நைட்ரஸ் பொட்டாஸ் தேவைப்பட்டா கொடுக்குறோம் சார்.
2: சரி, அது என்ன மாதிரி கொடுக்குறீங்க சார்?
5: அது சார் கெமிக்கல் வடிவில், அது வந்து நமக்கு ரொம்ப தேவைப்பட்டா மட்டும்தான் அதை கொடுக்குறோம் சார். ஏன்னா இயற்கையாவே நமக்கு தலைகள் எல்லாம் கிடைக்குது, தோப்பிலே கிடைக்குது, அதனால அதை கொடுத்துட்டு தேவைப்பட்டா மட்டும் இதை மட்டும் அப்ளை பண்றோம்.
2: சரி, மண் பரிசோதனை எல்லாம் பண்ணது

0: நம்ம ஏற்கனவே எங்களுக்கு வந்து pH 7 இருக்குது ரேஷியோல, அதனால நாங்க வந்து அதை மண் பரிசோதனைக்கு போகல. ஏன்னா சூட்டபிளா வருது, கிராப் நல்லாவே வருது,
1: சரி,
0: அதனால நாங்க அந்த சைடு போகல.
1: சரி, அற்புதமா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சாகுபடி பண்றதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை வந்து நல்லா பளபளப்பாக்கி அதுக்கான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து தெளிவா வந்து நடவு பண்றதுக்கு தயார்படுத்துறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நடவு பண்றதுக்கு முன்னாடி கண்டு தேர்ந்தெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: என்ன மாதிரிப்பட்ட கண்டுகளை வாங்குவீங்க, எங்க போய் வாங்குவீங்க, என்ன மாதிரி ரகங்கள், அதாவது வருமானத்தை
0: கண்டிப்பா நல்ல கொஸ்டின். அதாவது முக்கியமா விவசாயிகளுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, நமக்கு வந்து அதிகமா விலையும் கிடைக்கணும், பட் நமக்கு சேம் டைம் வந்து ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கணும். அதை வரைட்டி ஏற்ற வெரைட்டிகளாட்ட செங்கவர்க்கைன்னு ஒரு வெரைட்டி, நம்ம லோக்கல் வெரைட்டிஸ். அது வந்து என்னன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி, அப்படின்னா பூச்சி தாக்குதல்ல இருந்து தவிர்க்கப்பட்ட ஒரு வெரைட்டி. ஏன்னா அந்த தோலினுடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், பிளஸ் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும், அதனால நல்லா சேல்ஸ் ஆகுது. அதனால அந்த வெரைட்டிஸ் நமக்கு நல்லா சூட்டபிளா இருக்குது, விலையும் கிடைக்குது, நமக்கும் பெனிஃபிட்டா இருக்கு சார்.
1: சரி, அதாவது என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்போ மாமரம் வளர்க்குறோம் அப்படிங்கறதுக்காக வேண்டி பொருளாதாரத்தை விட்டு கொடுக்க முடியாது.
0: கண்டிப்பா
1: எதுவா இருந்தாலும் ஒரு வருமானத்தை மேம்படுத்துறதுக்காக
0: கண்டிப்பா
1: எப்படி முன்னேற்பாடான யோசனைகளோட செய்யும் பட்சத்துலதான் அதுல ஒரு வெற்றிகரமா செய்ய முடியும். அந்த மாதிரிதான் நீங்க செஞ்சுட்டு நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ கண்டுகளை வாங்கியாச்சு, கண்டுகளை வாங்கின பிறகு எல்லா ரகங்களையும் சேர்த்து நடுவீங்களா, இல்ல நடவு முறையை பத்தி சொல்லுங்க, எவ்வளவு குழி ஆளாகலும் தோண்டி நடுவீங்க
0: சார்? உங்களுக்கு நமக்கு தென்னை மரத்துக்கு எவ்வளவு இடைவெளி விட்டு பண்றோமோ அதே மாதிரி நமக்கு இதுக்கும் ஸ்பேசிங் விட்டு தான் நடவப்படுறோம். 1 ஏக்கருக்கு 50 மரம் அந்த மாதிரி கணக்குல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நல்லதான் சார் வருது. இப்ப வந்து பழைய சீட்னால வரக்கூடிய மரங்கள் வந்து பெருசாக வளரும். இப்ப வந்து கிராப்டிங்ல வளர்ற மரங்கள் வந்து ரொம்ப பெருசா வளர்றது இல்ல. அப்ப இடங்கள் வந்து தேவையான இடம் போதும், அப்போ அதுக்கு வந்து நல்லா வளருது. அதனால உங்களுக்கு கீழே இருந்தே பறிக்கிறதுக்கும் நமக்கு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கும் ஈஸியாவும் இருக்கிறது. அதனால அந்த கிராஃப்டிங் மரங்களை தான் நாங்க செலக்ட் பண்றோம்.
1: சரி, மாங்கன்றுகள் எல்லாம் எங்க போய் வாங்குறீங்க
0: சார்? நமக்கு நியர்பை பழத்தோட்டம் இருக்குது, ஆர்ச்சியாடு கன்னியாகுமரி பழத்தோட்டங்கள்ல நமக்கு எல்லாமே அவைலபிளா கிடைக்குது.
1: சரி, இப்போ நீங்க நம்ம பொதுவா வந்து சொல்லுவாங்க, இந்த மாமரம் என்ன அழகா காய்க்குது, பழம் எல்லாம் ரொம்ப சுவையா இருக்க, இதுல இருந்து ஒரு காய் கிடைக்காதா அப்படின்னு நினைச்சிட்டு சில பேர் வந்து இந்த மா கொட்டைகளை வந்து போட்டு நடுவாங்க. நட்டு அது வந்து வளரும் போது வேற விதமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க, அது எப்படி சார் உண்மையா?
0: சார் உங்களுக்கு நம்ம வந்து கிராஃப்டிங் பண்ணியாச்சுன்னா கரெக்டா நம்ம எதுல இருந்து செலக்ட் பண்றோமோ, எந்த பிளான்ட்ல இருந்து செலக்ட் பண்றோமோ அந்த பேரண்டில் கிடைக்கும். பட் நீங்க சீட்ல இருந்து போகும்போது கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு கண்டிப்பா.
1: அது மட்டும் இல்லாம இப்போ நடவு பண்ணியாச்சு, நடவு பண்ண பிறகு அதை வந்து எப்படி பராமரிப்பீங்க, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் பாசணும்?
0: உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட், அதாவது பிஃபோர் ரெயின் சீசன்ல வந்து, ரெயின் சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிராஃப்டிங் பண்ணணும், கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணும்போது நமக்கு குலைகள் நிறைய இருக்கும்போது அந்த கட் பண்ணி விடணும், ரிமூவ் பண்ணிட்டு சூரிய வெளிச்சம் உள்ள வர்றது மாதிரி நமக்கு பண்ணியாச்சுன்னா எரேஷன் இருக்கணும். எரேஷன் இருக்கிற மாதிரி பண்ணியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காவே பூ வந்துடும், பூ வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும்.
1: அந்த மாதிரி செய்யணும்.
0: அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட், ஜூன் ஜூலை அந்த டைம் தான் அதுக்கு ஏற்ற.
1: சரி, நட்ட பிறகு அதை வந்து இப்போ எப்படி பராமரிக்கிறீங்க, வளரும் போது என்னென்ன மாதிரி என்ன வளர்ச்சிக்காக என்னென்ன செய்யறீங்க?
0: சார் இப்ப நான் தற்சமயம் வந்து அதுக்கு அங்க கிடைக்கக்கூடிய குலைகள் தலைகள் எல்லாம் வச்சு அந்த ரெய்னிங் சீசன்ல வந்து ப்ளோ பண்ணி விட்டுறேன். அதாவது சம்மர் ப்ளோவும் பண்ணி விடுவேன், ரெய்னிங் சீசன்ல ஒரு ப்ளோ பண்ணி விடுவேன். இப்ப வருஷத்துக்கு 2 ப்ளோ பண்ணி விடுவேன். பண்ணி விடும்போது அது தலைச்சத்து அதிலே கிடைச்சிருது. மற்றபடி வந்து ஃபார்ம் யார்ட் மேனூர் கவுடங் அது வந்து சாணி உரத்தை நான் அப்ளை பண்றேன்.
1: சரி, என்னென்ன ரகங்கள் எல்லாம் நட்டிருக்கீங்க
0: சார்? வந்து நான் வந்து ஒரு 50 வெரைட்டிஸ் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் போட்டிருக்கிறேன். மற்றபடி கமர்சியல் பர்பஸான செங்கவர்க்க போட்டிருக்கேன் சார். எக்ஸாட்டிக் வெரைட்டிஸுங்கும் போது மல்லிகான்னு சொல்லி ஒரு வெரைட்டிஸ், அமரப்பள்ளின்னு ஒரு வெரைட்டிஸ். இந்த 2 வெரைட்டிஸுமே நம்ம இடத்துல கிடைக்கக்கூடிய நீலன் வெரைட்டி வந்து நம்ம இடத்துல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மேஜர் வெரைட்டிஸ். இந்த வெரைட்டிஸை எடுத்து மத்திய அரசு என்ன பண்ணிருக்குன்னா, இந்த வெரைட்டிஸும் நார்த் இந்தியன் வெரைட்டிஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுங்கன்னா, மல்லிகான்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ். அந்த மல்லிகாங்க வெரைட்டிஸ் வந்து மத்திய அரசு வெளியிட்ட வெரைட்டிஸ். அது வந்து நம்ம இடத்துல உள்ள நீலன் வெரைட்டியும் அங்குள்ள டசேரி வெரைட்டிஸையும் மிக்ஸ் பண்ணி மல்லிகானி ஒரு வெரைட்டிஸ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க.
1: ரகங்கள் பாத்தீங்கன்னா 50 மேல போட்டிருக்கீங்க.
0: கண்டிப்பா
1: அந்த மாதிரி பாக்கும்போது இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட ரகங்களை பத்தி மட்டும் சொல்லுங்களேன்.
0: குறிப்பிட்ட ரகங்கள் பாத்தீங்கன்னா அல்போன்சா, கேசார், பல்மர், சவுன்சா, புரூனிகிங், கொசேரி, டசேரி, கொழும்பு, கொழம்புன்னு ஒரு வெரைட்டி, பிரையூர்னு ஒரு வெரைட்டி, வெரிக்கேட்டட் வெரைட்டிஸ், சில்லி மேங்கோ, பிகேஎம் போட்டிருக்கோம், மல்லிகா போட்டிருக்கோம், அமரப்பள்ளி, லேங்கரா, சொர்ணரேகா, ஐவரி ரெட்டு, பனானா ரெட்டு, பல்மர், பாரி ஃபோர், பர்பிள்.
1: சரி, அற்புதமா சொன்னீங்க. இப்போ மாங்கன் வளரும் போது ஏதாவது நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பு?
0: கண்டிப்பா சார், மேஜர் பெஸ்ட் வந்து மேஜர் டிசீஸ் பாத்தீங்கன்னா

0: அந்த்ரக்னோஸ் வந்து ஒரு மேஜர் டிசீஸ். அது வந்து கொஞ்சம் காலநிலைக்கு ஏற்றவாறு கொஞ்சம் அதிகமாகவே வருது. அதுக்கு நமக்கு தகுந்த மருந்துகள் கொடுத்து அது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஃபங்கிசைட் அப்ளை பண்ணி அதை சரி பண்ணிடலாம்.
1: சரி, மா சாகுபடியில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளாடி வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பயிற்சிகளோ இல்லை அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி நிறைய ரகங்களை வந்து வளர்க்குறீங்க, இதுக்கான பயிற்சிகளோ இல்லை கற்றுக்கிட்ட அனுபவமா? இல்லை
0: நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், என்னொன்று நானும் அக்ரி தான் பண்ணேன், அதனால் எனக்கு அதில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு.
1: சரி சரி,
0: வேண்டியவங்க எனக்கு ரிலேஷன் இருக்காங்க, அவங்களுடைய தூண்டுதலின் பேர்லையும் எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் ரொம்ப மாமல்லபுரியர்கள், அவங்களுடைய வளர்ப்பு முறையிலையும் நமக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே ஆகிடுச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ்லேருந்து இவங்களுக்கு அது புக்க ஆரம்பிச்சிருது. கிராஃப்டிங்லேருந்து சீட்ல வந்து கொஞ்சம்
1: பொதுவாக சொல்லுவாங்க, இந்த பூக்கிற பருவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால சூழ்நிலை இல்லைனா பருவநிலை மாற்றத்தின் காரணமா இல்ல மழைப்பொழிவின் காரணமா கூட பூக்கள் எல்லாம் தொலைஞ்சு போகக்கூடிய தன்மை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி
0: கண்டிப்பா சார், மழை அதாவது பூ மெச்சூரிட்டி ஆகுறதுக்கு முன்னாடி மழை பெய்யும் போது, அந்த பருவத்தில் மழை பெய்யும் போது கண்டிப்பாக ட்ராப் ஆகிற ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. பூவில் வந்து தண்ணி பட்ட உடனே அது வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பெஸ்ட் அட்டாக்கோ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ராப் ஆகும், மற்றபடி ப்ராப்ளம்
1: பிரச்சனை இல்லை. தொடர்ச்சியாக வந்து நீங்கள் மாசாகுபடியில் ஈடுபாடோடு செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒரு தடவை ஏதாவது வளர்ச்சிக்காக ஏதாவது உரங்கள் அந்த மாதிரி போடுறதுண்டா?
0: கவுடங்கு யூஸ் பண்ணுறேன் சார், தற்சமயம் கவுடங்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 1 or 2 times வந்து இன்ஆர்கானிக் யூஸ் பண்ணியிருக்கிறேன்.
1: இது வளர்ந்து வரும்போது சில சூழ்நிலைகளில் காய்கள் நல்லா வருது, பூக்கள் நல்லா வருது, வரக்கூடிய நேரத்தில் துளிந்து போகக்கூடிய தன்மை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாக சார், எனக்கு இப்போ 2.5 இயர்ஸில் வந்து எனக்கு இப்போ தான் ஒன்று பூக்க ஆரம்பிக்குது, இனிஷியல் டைம் வருது, இப்போ தான் ப்ரொடக்ஷன் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ட் ஆகலை, வந்துட்டு இருக்குது. ஆனால் என்ன நான் அதுக்குள்ளே தகுந்த மருந்துகளை நான் அப்ளை பண்ணலை, ஏன்னா எனக்கு என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் கொடுக்கும்போது பட்சத்தில் நமக்கு பெனிஃபிட் நல்லா இருக்கு சார்.
1: அது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்குறீங்க.
0: ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு ஃபங்கிசைடு அப்ளை பண்ணணும், பெஸ்ட் இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்டிசைட் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தான் சார் ஆகும்.
1: வேற வழிகள்,
0: வேற நியர்பை நெல்லை மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பருவத்துக்கு 5 times கூட மருந்து அப்ளை பண்ணுறாங்க. சில தோட்டங்களை பார்க்குறேன், 5 or 6 times கூட நமக்கு பெஸ்டிசைட் அப்ளை பண்ணி தான் சார் அவங்க ஈல்டு எடுக்கிறாங்க.
1: இப்போ வந்து காய்கள்லாம் வந்தாச்சு, அதுக்கு பிறகு அதை வந்து பராமரிக்கிறதுக்காக ஆட்கள் வச்சிருக்கீங்களா இல்லை நீங்கள் தான் முழு நேரம்?
0: இல்லை சார், முழு நேரம் நானே தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ இனிஷியல் டைம்ல வந்து ஆட்கள் போட்டு பண்ணும்போது நமக்கு காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஒன்ஸ் ஒன் டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, ஆட்கள்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்மளே பண்ணிக்கிறோம்.
1: இப்போ களைகள்லாம் வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை களை எடுத்தல் செய்கிறீங்க
0: சார்? அதாவது வருஷத்துக்கு 2 times நான் ஃப்ளோ பண்ணுறேன், அப்போ அந்த டைமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃப்ளோயிங்கில் வீடிங்ஸ் ஆகிரும்.
1: சரி, அது தாண்டி இப்போ ஏதாவது இடங்களில் இப்போ மாமரத்தையும் தாண்டி ஏதாவது ஊடு பயிர் சாகுபடியா வேற ஏதாவது அந்த பயிர் கூட ஊடு பயிராக ஏதாவது நடவு
0: சார்? 1 or 2 years வரைக்கும் நமக்கு ஊடு பயிர் கொடுக்கலாம் சார். 1 or 2 years வரைக்கும் உங்களுக்கு க்ரோத்து ஸ்மால் க்ரோத்தாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து க்ரோத்து ஜாஸ்தியாகும் போது உங்களுக்கு அங்கே இடம் இருக்காது, அதனால நீங்கள் ஊடுபயிர் பண்ணும்போது நமக்கு அதனுடைய காஸ்ட்டு பெனிஃபிட் இருக்காது.
1: அதாவது மாசாகுபடிக்குள்ள ஊடுபயிராக பண்ணும்போது அது இளைஞலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அப்படின்னு
0: சொல்லலாம். வளர்ந்த பிறகு ஒரு வாய்ப்புகள் கம்மியாக தான்.
1: நம்ம மாசாகுபடியில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி காயா விற்பனை பண்ணுறீங்களா இல்லை பழுக்க வச்சு அந்த மாதிரி தான்?
0: இல்லை சார், அவங்க ஏஜென்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டே போயிடறாங்க சார். வந்து சேல்ஸ் பண்ற நம்மளே நம்ம காய் இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம அவங்களே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க, மொத்தமாவே எடுத்துட்டு போயிடுறாங்க.
1: இப்போ வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய இந்த வவ்வால் இந்த மாதிரிப்பட்ட விலங்குகள்னால ஏதாவது பாதிப்பு இருக்கா?
0: கண்டிப்பா, உங்களுக்கு ஆஃப்டர் மெச்சூரிட்டி வந்து மெச்சூரிட்டி பீரியட்ல வந்து கொஞ்சம் பறவைகளினுடைய தாக்கங்கள் இருக்கதா செய்யும், அதுக்கு தந்தா நம்ம ஆர்எஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான் சார்.
1: சரி, அதாவது தினந்தோறும் கண்காணிப்பு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப
0: கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் தான், பிள்ளைகளை பாக்குறது மாதிரி பாத்துக்க வேண்டியதான்.
1: இது தாண்டி இப்போ என்ன மாதிரி பாசனம் பண்றீங்க?
0: ஃப்ளட் இரிகேஷன் தான் கொடுக்குறேன் சார். ஃப்ளட் இரிகேஷன்,
1: சொட்டு நீர் பாசனம்.
0: சொட்டு நீர் பாசனம் நமக்கு எனக்கு தண்ணி செழிப்பாக இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ளட் இரிகே தரைவெளி பாசனம் தான் கொடுக்குறேன்.
1: ஏதாவது கால சூழ்நிலைகளில் விற்கிறதுக்கெல்லாம் சிரமப்பட்ட சூழ்நிலை உண்டா
0: சார்? எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பான் வெரைட்டிஸ் மியாசகின்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்குது சார். அந்த வெரைட்டிஸை பார்க்கும்போது அது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி ஜாஸ்தியாக ரேட் காஸ்ட்லியாக தான் இருக்குது. இப்போ அதை சேல் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு அமௌண்ட் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக சேல்ஸ் ஆயிரும். குவான்டிட்டி கம்மியா இருக்கும் போது நமக்கு சேல்ஸ் கொஞ்சம்.
1: நிறைய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு
0: இருப்பாங்க,
1: குறிப்பா வந்து மா சாகுபடியாளர்கள் கூட நிறைய நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு மா சாகுபடியாளரா என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்?
0: சார், கமர்சியல் பர்பஸ்க்கு ஏற்ற வெரைட்டியான ரகங்களை தேர்ந்தெடுத்து நடவு செய்யணும். இப்ப நம்ம குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்ற ரகமான செங்கவர்க்க வந்து நல்ல ஏற்ற

0: அது வந்து நமக்கு கமர்ஷியலாகவும் நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், அமௌண்ட் ரேட்டும் கிடைக்கும். இன்னொன்று ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்குது சார், அதை பண்ணலாம். இன்னும் நட நடவு முறைன்னு இருக்குது, ஸ்டேட்லேயும் சரி அடுத்த கண்ட்ரிலையும் சரி, நியர்பை கண்ட்ரிஸ் சைனாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அடர் நடவு முறைன்னு சேர்த்து வச்சிடறாங்க, மாவை சேர்த்து குரோட்டன்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு டிராக்டரில் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம், ஃபார்ம் பெரிய ஃபார்மாக பண்ணும்போது அந்த மாதிரியும் பண்ணலாம் சார்.
1: சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ நேரமும் மாஸ் சாகுபடி எப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அது சார்ந்து உங்களுடைய உடல் உழைப்பு முதல்ல ஆரம்பத்தை கொஞ்சம் அதிக உடல் உழைப்பு கொடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எங்கள் உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நல்ல செழிப்பான மண் தான், பிஹெச் வேல்யூ கூட 7 இருக்கு, 7 இருக்குது, அது வந்து சரியான விதத்தில் இருக்குது. மண் பரிசோதனையெல்லாம் பண்ணுறதுக்கு கூட தேவையில்லாத ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாலும் கூட சரியான பராமரிப்பு, பலவிதமான மா ரகங்களை வந்து சாகுபடி பண்ணியிருக்கீங்க, ரகங்கள் தேர்ந்தெடுப்பு எப்படி, எங்கெல்லாம் போய் வாங்குவீங்க, வாங்கின பிறகு அதை எப்படி நடணும், நட்ட பிறகு எப்படி பராமரிக்கணும், பராமரித்து அதை வந்து எப்படி கவனித்து சரியான முறையில் கவனிப்பு முறை அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான போஷாக்கு கொடுக்கறதுக்கான நுட்பங்களையும் பயிற்சிகளையும் உங்களை சார்ந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலம் நீங்கள் கற்றுக்கிடக்கூடிய விஷயங்களை உங்களுடைய மா சாகுபடி பண்ணக்கூடிய அந்த நிலத்தில் வந்து செயல்படுத்தும் போது வெற்றிகரமான மாம்பழத்தை சாப்பிடும்போது எவ்வளவு இனிப்பாக இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்கும்போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனும் விற்பனை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை வந்து சந்தைப்படுத்துறதா இருந்தாலும் சரி, போய் எங்கேயும் போய் விற்க வேண்டிய நிலை இல்லை, வந்தே வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் மா சாகுபடியாளர்கள் எப்படி கவனிக்கணும், வருமானத்தை பெருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பித்தோம்னா சந்தைகளில் என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம நடவு பண்ணோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு, ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி மா சாகுபடி அனுபவங்களை பற்றி நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக இவ்வளோ நேரமும் பொறுமையாக அழகாக பகிர்ந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை மா சாகுபடி சுண்டப்பட்டி விளை ஆர் சசி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார். அமுத சுரபி
1: பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல் கேட்கலாம். வெட்டப்பா வெட்டப்பா, மரத்தை வெட்டப்பா, அந்த மரம் இந்த மரம் எதுவும் பார்க்காண்டா,
3: காலையில நடைபெற்று வரக்கூடிய
1: கேட்கவே செய்யாதீங்க.
3: நம்ம தோட்டத்துல வெட்டுறது மாதிரி இருக்கு,
1: இந்த எல்கையை தாண்டி வந்த எந்த மரம் எல்லாம்
3: எடுத்துட்டானா
1: எல்லாத்தையும்.
3: என்னப்பா நடக்குது,
1: என்ன நடக்குதா? என் வீட்டுல நிக்கக்கூடிய மரங்களை அவளும் விட்டுறேன்.
3: உன் வீட்டுல நிக்கக்கூடிய மரத்தை வெட்டியா? என் மரம் உன் காம்பவுண்ட லேசா தொட்டதுனால வெட்டுறியா?
1: ஓய், எப்படி போய் தொடம், எப்படி போய் தொடலாம், எல்க எதுக்கு போய் வச்சிருக்கு?
3: எல்க ஏ தம்பி, மரத்தினுடைய பயன்கள் உனக்கு தெரியுமா?
1: ஓய், இந்த புங்குற என்ன ஓய் பயன், இந்த வாகையில என்ன பயன், இந்த சீலாந்தி மரத்தினால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா ஓய், பூரா ஊருக்கு தான் உபதேசம் என்ன ஓய், அவ்வளவு மரத்தினுடைய கிளைகளும் என் வீட்டு பக்கமா வந்து சாஞ்சி கிடக்கு, கிளைகள் கிட்ட எல்லாம் வந்து சொல்லுவா ஓய் அந்த பக்கமா போங்கன்னு.
3: தம்பி, மரத்தினுடைய அருமை தெரியுமா? மர இலைகளுடைய அருமை தெரியுமா? பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கறதுக்கு அடித்தளமே இந்த இலை தலைகள் தான், அது தெரியுமா உனக்கு?
1: என்னவோ இலை தலைகள்ல பல்லுயிர் பெருக்கம்னு கிட்டு உம்ம மரத்தினுடைய கிளைகள்னால எங்க வீட்டுல விரிசல் ஏற்பட்டுரும் போல இருக்கு.
3: பாக்கணுமே உன் வீட்டுல வந்து, அப்படி என்ன விரிசல் ஏற்பட்டிருக்கு என்னுடைய மர கிளைகள்னால?
1: ஓய், புரியாம பேசாதியும், குடும்பத்துக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றேன், காமௌண்டுக்குள்ள விரிசல் ஏற்பட்டிருக்கான்னு பாக்காரு.
3: என்னத்துக்குப்பா என் கிளைகளை வெட்டுக, அது இருக்கட்டு, அந்த மூக்கனை பாரு, உன் காமௌண்டுக்குள்ள உள்ள மரங்களையும் கூட அருமையான மரங்களை வெட்டுறான, அது என்னப்பா, கொத்தனார விட்டு சிமெண்ட் ஒரு பக்கம் குழப்பு நடக்கு, கல்லு வந்து இறங்கி இருக்கு, சல்லிகள்லாம் என்ன விஷயம்ப்பா?
1: ஓய், வீட்டுல ஒரே பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவ்வளவு மரங்கள் தான், அதனால அவ்வளவு மரத்தை எடுத்துக்கிட்டு தரைய ஃபுல்லா காங்கிரீட் தளமா மாத்த போறேன், உமக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி காமௌண்ட் கிட்ட போறேன், அதுக்காக தான் கல்ல இறக்கி போட்டிருக்கேன்.
3: என்னப்பா என்ன பேசுற, ஒரு இதமான காற்று, அருமையான காற்று, பூரசின் உபயோகம் தெரியுமா, புங்கின் உபயோகம் தெரியுமா, அதுவும் மேலெழுந்த வாரியா காமௌண்ட உயர்த்த போறேன் அப்படின்னு சொல்லியே, வெளிக்காத்து வேண்டாமா? அங்க பாரு, பிளாஸ்டிக் கழிவுகளை பூரா பின்னாலே இல்லப்ப போட்டிருக்க, பஞ்சாயத்துல இருந்து திடக்கழிவு மேலாண்மை அப்படிங்கிற அடிப்படையில பிரிச்சு கொடுங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு கொடுங்க பிரிச்சு கொடுங்க.

0: எவ்வளவு தூரம் சொல்றாங்க? ஏதாவது தெரியுமா உனக்கு?
1: ஏம்மா உன்னால சிறையா இருக்கம்மா, நீ ஓயாம மரத்தை வெட்டுங்க மரத்தை வெட்டுங்கன்னு சொல்ற, சுத்தமா இருக்கணும்னு சொல்லி சிமெண்ட் தளத்தை போடுங்கன்னு சொல்ற. அவரு சொல்றாரு சிமெண்ட் போட்டா சூடுதான் வரும் காற்றே வராது அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றதம்மா கேக்குறது? ஏமா அவரு பெரிய மனுஷம்மா, அனுபவபூர்வமா சில விஷயங்களை சொல்லுவாரு. அவரு சொல்றபடியே ஒன்னு கேட்டு நடப்புமா? எப்படி அவரை பத்தி உனக்கு தெரியாதம்மா? வார்த்தை இந்த அளவு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னா அவருடைய நடமாட்டம் காலை நேரத்துல எங்க இருக்கும்னு பார்த்தா அவருக்கு தோட்ட துறவுகள்ல தான் காலை நேரத்தை கழிப்பாருமா. இளம் தெண்டல் காற்றையும் இளம் சூரிய ஒளி படுறது மாதிரியும். அதனால அவரு சொல்றத ஒண்ணு கேப்போம்மா.
0: தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.
1: ஏ இப்பதானே சொன்னாரு அண்ணே மரத்தினுடைய உபயோகத்தை பத்தியும் நன்மைகளை பத்தியும். அதுக்கு பிறகும் கொப்பு போட்டு விட்டுறியா? விட்டாதே விட்டாதே.
0: பாரு எனக்கு சாதகமா, அவன் வேலைக்கு கூட்டிட்டு வந்த தொழிலாளர்களை எப்படி சத்தம் போடுறான் பாரு. தம்பிட்டு ஒரு மனமாற்றம் இது, அவன் வாழ்க்கையில கூட ஒரு 10 வருஷத்தை கொண்டு போகும் போல இல்ல தெரியு. தம்பி திருந்திட்டான் போலுக்க. தம்பி திருந்தினது மட்டும் இல்லாம மனைவியையும் திருத்திட்டான. அங்க பாரு என்ன வருது பாரு, சுக்கா பிள்ளை தயாராகி வருது.
1: கண்ணா அண்ணனுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து கொடு. அண்ணனுக்கு சுக்காப்பிய கொடுத்துட்டு இங்க வாப்பா.
0: ஏ கண்ணனை எதுக்கப்பா கூப்பிடுற? கண்ணை வேலை பாக்கட்டு, சுக்காப்பி நான் எடுக்க மாட்டேனா?
1: ஏனே அது வேற விஷயம்னு.
0: என்ன விஷயம்பா சொல்லுப்பா.
1: கண்ணா ஒரு தப்பு நடந்து போச்சு பாத்துக. இந்த சிமெண்ட் கல்லு ஜல்லி இதெல்லாம் 2 விலைக்கு யாராவது எடுப்பாங்கன்னா பைய அனுப்பி விட்டுரு. ஒரு 200-300 குறைஞ்சாலும் பரவாயில்லப்பா. என்னது நானே எடுத்துக்கிட்டேனா? எப்படான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தியா?
0: தம்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட ஏற்பட்ட ஒரு மனமாற்றம்.
1: ஏய் சவுட்டக்கூடிய இடம் எல்லாம் ஒரே பிளாஸ்டிக் துண்டுகளா கிடக்கு, அதெல்லாம் பாத்துக்கிட்டோம் சவுட்டி புத்திட்டு போறீங்க. என்னன்னே அண்ணன் இவ்வளவு சொன்ன பிறகும் ஏன்னு கே மாட்டேங்கிறீங்களே. இது என் வீடுதான், இருந்தாலும் புறக்குங்கரே. மட்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல இருந்து வந்து எடுக்க வராங்க. அதனால ஒரு குவியலா பிரிச்சு பயங்கடே, நாளைக்கு காலையில வரும்போது அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருவோம்.
0: தம்பி நான் ஒண்ணு கிளம்பட்டுமாப்பா, ஏதோ ஒரு ஆலோசனை சொன்ன அதை செயல்படுத்த மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வரட்டுமா?
1: ஏனே கொஞ்சம் போறங்க. ஏய் நீங்க எல்லாம் வேலை செஞ்சது போதப்பா, கிளம்புங்கப்பா கிளம்புங்கப்பா. சாயங்காலம் சம்பளத்தை வந்து மதுரையிட்ட வாங்கிடுங்க. கிளம்புங்க கிளம்புங்க. ஏய் குமரேசா, நீ அந்த இலை தலைகளை எல்லாம் ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருக்க பாத்தியா, அதை அப்படியே விரிச்சு போட்டுரு. பல்லுயிர் பெருக்கும் பெருகட்டும், வைக்கக்கூடிய செடி கொடிகள் செழிக்கட்டும்.
0: சரிப்பா சரிப்பா, எல்லாம் நடக்கட்டு. தம்பி எனக்கு ஒன்னு நேரம் ஆகு, நான் ஒன்னு கிளம்பட்டுமா?
1: இல்லை நாளைக்கு ஒன்னு நேரம் கிடைக்குமானே?
0: தம்பி அப்படி என்ன கேட்க, நாளைக்கு பரப்புரைக்கு வாய்ப்பு இல்லையே. எங்கப்பா போனோம் உங்கூட எங்க வர வேண்டியிருக்காப்பா?
1: ஆமாண்ணே ஆமாண்ணே. ஏனே நம்ம கன்னியாகுமரி பக்கத்துல தோட்டக்கலை பண்ண இருக்குல்லே.
0: ஆமா, தரமான செடிகள் ஒட்டு செடிகள் நல்ல மகசூல் கொடுக்க மாதிரி விற்பனை பண்ணுவாங்களே, அங்க போகணுங்கிறியாப்பா?
1: ஆமாண்ணே அங்க ஒண்ணு போயிட்டு வருமானே.
0: என்ன விஷயம்ப்பா?
1: ஏனே நீங்க சொன்ன ஆலோசனைப்படி நான் செஞ்சேன் அப்படின்னா என் வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் செழிப்பாயிரும்னே.
0: அருமையா சொல்றியப்பா, வீட்டுக்கு பின்னால உள்ள மண் தரைய வந்து சிமெண்ட் தரையா மாத்ததுக்கு திட்டம் போட்டேன். நீங்க சொன்ன ஆலோசனை பிரகாரம் அதே மந்திர தொடர போகுது. இயற்கை சாகுபடி நுணுக்கங்களை கையாள வேற போறேன். பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கற அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையில நான் வைக்கக்கூடிய செடிகள் மகசூல் ரீதியா அள்ளி கொடுக்கும, அதுக்கேற்ற வகையில தரமான செடிகளை தேர்வு செய்ய கன்னியாகுமரி அரசு தோட்டக்கலை பண்ண பக்கம் வர முடியுமான்னு கேக்குறியா?
1: இல்லே விடாம பேசினாலும் நான் மனசுல என்ன நினைச்சனோ அப்படியே இல்லன்னு சொல்றீங்க.
0: ரொம்ப சந்தோஷம்ப்பா, வரட்டுமாப்பா?
1: போயிட்டு வாங்கண்ணே போயிட்டு வாங்கண்ணே. என்ன நாளைக்கு மறந்துடாதீங்கண்ணே.
2: அமுத சுரபியில் இதுவரை பல்லுயிர் பெருக்கமும் தனி மனிதனின் பொறுப்பும் உரையாடல் கேட்டீர்கள்.
3: உரையாடலில் பங்கேற்றவர்கள் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.
4: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
5: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: காய்கறி பயிர்களில் நுண்ணூட்ட உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி.

0: இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் காய்கறி சாகுபடி இப்ப வந்து அதிக அளவுல வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய காய்கறி பயிர்கள் என்னென்ன மாவட்டத்துல சாகுபடி பண்றாங்கன்னு பார்த்தோம்னா கத்தரி, வெண்டை, வெள்ளரி, மிளகாய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் நிறைய சாகுபடி பண்றாங்க. அதுல அவங்க

0: மாட்டோம். காய்கறியை பொறுத்த வரைக்கும் நுண்ணூட்ட சத்து மிகவும் முக்கியமானது. IHR வெஜிடபிள் ஸ்பெஷல், அதாவது அர்கா வெஜிடபிள் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு நுண்ணூட்ட உரக்கலவை இருக்கு. இந்த உரக்கலவைய வந்து நம்ம காய்கறிக்கு இலைவழியா தெளிக்கணும். அந்த மாதிரி தெளிக்கும் போது நுண்ணூட்ட சத்து குறைபாடு இல்லாம நல்ல காய்கறி வந்து தரமான காய்கறியாவும் மகசூல் அதிகமாகவும் கிடைக்கும். காய்கள் எல்லாம் நல்ல திரட்சியோட இருக்கும். இதை எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படின்ற அளவுல எடுத்துட்டு அதுல வந்து ஒரு கேன், அதாவது 15 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கேன்ல நம்ம வந்து இந்த உரக்கலவையை போட்டோம்னா அதுக்கு ஒரு பாக்கெட் ஷாம்பு, 2 எலுமிச்சம்பழம் இது கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம இலைவழியா தெளிக்கணும். இதை எப்ப தெளிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காய்கறி பயிரின் வயதை பொறுத்து. நட்ட 30 நாளைக்கு அப்புறம் காய் வர ஆரம்பிக்குது அப்படின்றப்ப நம்ம அதை தெளிச்சு 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 3 முறை நம்ம தெளிச்சோம் அப்படின்னா காய்கறிகள் வந்து நல்ல தரமானதா இருக்கும், நல்ல மகசூல் அதிகமா இருக்கும், எடை அதிகமாக இருக்கும்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
2: அமைப்பு DL ஜேக்கப்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: உள்ளத்தரையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருளத்தரையும் வேலை தேடுவோம், நீத்தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம். பொட்டலையும் பூமொழியாய் தீர்த்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.
2: நேர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி உழவருக்கு ஒரு சிந்தனை, கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் திங்கள் நகர் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள். அமுதசுரபி மண்வள அட்டை உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.

வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிதிசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாக அவர் கூறினார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களும் அதில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும் இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் ஆகியோர் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சீன தைப்பேயில் நடைபெற்ற உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் பிரதிஷ்டா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது.

0: 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜோர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: மனம் பறக்கும் நேரம் 8:05. வண்ணத்து பூச்சியாய் மனதை வட்டமிடும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை.

0: சின்னஞ்சிறுச்சிட்டுக்களே, உங்கள் திறமையை உலகம் அறிய அழையுங்கள். 04652 அப்படிங்கிற நம்ம குமரியின் முன் இணைப்பை பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ 2907222 என்ற தொலைபேசி எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை. உங்களோடு இணைவது நான் ஆர்ஜே டி ஜெபின் நிக்ஸ்லைன். பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையை அலங்கரிக்க வரும் முதல் பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? காட்டு விளையில இருந்து சர்ஜன் பேசுறீங்க. சர்ஜன், என்ன படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே. எனி 4th போக போறீங்களா இல்ல 5th?
1: இனிமே 5th.
0: இனிமே 5th படிக்க போறீங்க. சரி, ஓகே. சம்மர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா ஜாலியா போகுது. அப்படி என்ன ஜாலியா போகுதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா? நிறைய விளையாடுவீங்களா? என்ன, மொபைல் கேம்ஸா இல்ல வெளியில போய் விளையாடுவீங்களா?
1: என்னால முடியாது சொல்லிட்டு அந்த மோருக்கு உள்ளேயே கடந்து அந்த முயற்சி பண்ணிட்டு இருந்த தவளை
0: அழகான ஒரு நீதி கதை சொன்னீங்க. முயற்சி பண்ணா இன்னும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஜின் ஏதாவது முயற்சி பண்ணி வெற்றி பெற்று இருக்கீங்களா நீங்க? எதுல பேச்சு போட்டியில? சூப்பர். இது மாதிரி நிறைய போட்டிகள்ல சேர்ந்து பரிசு வாங்கி குவிச்சுக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே. நிகழ்ச்சியில வந்து அழகான ஒரு நீதி கதை சொன்னீங்க. நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: நேரம் இப்போது 8:09. குமரி பண்பலை 101 இருந்து இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்மோடு இணைய பறந்து வரும் பட்டாம்பூச்சி, வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?

0: யாருமா பேசுறீங்க? என்னமா? வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சகாய செல்சியா? எங்க இருந்து பேசுறீங்க? கன்னியாகுமரில இருந்து சகாய செல்சியா பேசுறீங்களா? என்ன படிக்கிறீங்கம்மா? ஒன்னா வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, சூப்பர். ஸ்கூலுக்கு அலாம போவீங்களா? ஜாலியா போவீங்களா? ஓகே, குட் கேர்ள். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? திருக்குறள் சொல்ல போறீங்களாமா? சொல்லுங்க, நாங்க கேட்க ஆவலா இருக்கிறோம். அருமை, அட்டகாசம், அட்டி பொலியா, சூப்பரா சொல்லிட்டீங்க. திருக்குறள் யார் உங்களுக்கு இந்த திருக்குறள் சொல்லி தந்தாங்க? ஸ்கூல்லே சொல்லி தருவாங்களா? சூப்பர் சூப்பர். இது மாதிரி நிறைய திருக்குறள் படிச்சு அந்த அர்த்தங்கள்லாம் புரிஞ்சு அதுபடி நல்ல பிள்ளையா வளரணும். ஓகேவா? நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி. வெல்கம்.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: எட்டு மணி 11 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில். நம்மோடு இணைய சிறகடித்து பறந்து வரும் அந்த பட்டாம்பூச்சி யார் என்று சந்திக்கும் நேரம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு முன்னாடி லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த பட்டாம்பூச்சியை சந்திக்கலாம். அடுத்த பட்டாம்பூச்சி சந்திக்கும் நேரம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? தனுஷ்ரீ, மேற்கு சூரப்பள்ளத்துல இருந்து பேசுறீங்க. உங்க வணக்கமே அழகா இருந்துச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க?
3: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாட போறீங்களாமா? பாடுங்கம்மா, கேக்குறோம்.
3: பள்ளிக்கூடம் செல்லலாம், சிறப்பாய் பாடம் படிக்கலாம், கல்வி சிறந்து விளங்கலாம், பழைகள் பழக கட்டலாம், பட்ட போட வாங்கி பாடி சிறந்து விளங்கலாம்.
0: சூப்பர், அழகான பாட்டு பாடிட்டீங்க. பள்ளிக்கூடம் போகலாம் பண்ணி பாட்டு பாடினீங்க. ஜூன் மாசம் ஸ்கூல் ஓபன் ஆகுது, ஸ்கூலுக்கு ஜாலியா போவீங்களா?
3: ஆமா.
0: ஓகேமா, சூப்பர். நிகழ்ச்சியில அழகா பாட்டு பாடுனீங்க. தனுஷ்ரீ, நீ என்ன படிக்க போறீங்க? எந்த கிளாஸ் போக போறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போறீங்களா? சூப்பர் சூப்பர், ஜாலியா போங்க, நல்லா படிங்க. ஓகேவா? தேங்க்யூ.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. நம்ம நிகழ்ச்சியில திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் வருது. குட்டி குட்டிஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். அடுத்ததாக பாட்டு முடிந்ததும் நம்ம பட்டாம்பூச்சிகளை சந்திச்சு பேசலாம்.
5: இதே வேலையா போச்சு.

0: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: பட்டாம்பூச்சியாய் மனதை வட்டமிடும் இது குமரி பண்பலை 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை 101 அலங்கரித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள். சிறுவர் நேரலை நம் வீட்டு குட்டி சுட்டிஸ் அழகா ப்ரோக்ராமை கலக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக நம் நிகழ்ச்சியில் பறந்து வரும் பட்டாம்பூச்சி சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கமா. சூரப்பள்ளத்துல இருந்து யார் பேசுறீங்க?
4: சாய் பிரணவ்.
3: சாய், சாய் என்ன படிக்கிறீங்க?
4: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
3: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களாமா? ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க எங்களுக்காக?
4: சீதை சொல்ல போறேன்.
3: என்ன சொல்ல போறீங்க?
4: சீதை சொல்ல போறேன்.
3: சொல்லுங்க மா, கேக்குறோம்.
4: யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிக் பவதி பாரத அம்யதானம் அதர்மஸ்ய க்ளனா பாத சுதாம்யகம் க்ள

0: நன்றி.
1: நன்றிமா, சாயி நிகழ்ச்சியில் வந்து அழகாக கீதையிலிருந்து சில வரிகள் எங்களுக்காக பாடி காட்டினீங்க. நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு நன்றி.
2: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
2: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
3: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
2: போன் 233166 ஆர் 7418150265.
1: எட்டு மணி 20 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் நம்ம குட்டி சுட்டீஸ் அழகா கலக்கிட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில உங்க வீட்டு பிள்ளைகளும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அவங்க திறமையை வெளிக்கொணரணும்னா நீங்கள் அழைக்கலாம். நம் குமரியின் முன்னிணைப்பினான 04562 என்ற எண்ணை பயன்படுத்தி 2602400 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் திறமைகளை நம் குமரி பண்பலை 101 மூலமாக வெளிப்படுத்தலாம். நம்மோடு இணையும் அடுத்த பட்டாம்பூச்சியை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். பேசலாமா? யார் பேசுறீங்க? சச்சின் ராம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எந்த ஊருமா? எந்த ஊருமா? எந்த ஊர் சொன்னீங்க உங்க ஊர் பேரு? சரி, ஓகே. நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? ஓகே சச்சின், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க இன்றைக்கு? திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க மா, கேக்குறோம். அருமை, அருமை, அற்புதம், அழகா திருக்குறள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு நன்றி. தங்கச்சி பேசுறாங்களா? கொடுங்கம்மா, பேசிடுவோம். வணக்கம், தங்கச்சி பேர் என்ன? தங்கச்சி அழுறாங்களா? என்னம்மா உங்க பேர் என்ன? தர்ஷிகா. நிகழ்ச்சியில என்ன பண்ணணும்னு ஆர்வமா இருக்கிறீங்க? என்னம்மா? ஆஹா, அழகு. அழகா திருக்குறள் உங்க மலையாள மொழியில அழகா சொல்றீங்கம்மா, கேட்க அழகா இருக்கு. ஆனா இணைப்பு தான் சரியா இல்ல. நீங்க இனி கால் பண்ணும்போது இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. நல்லா உங்க வாய்ஸ கேட்கணும்னு ஆசையா இருக்கிறோம். இப்போ பேசினதுக்கு நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்கிற நேரம். பாடல் கேட்டுடலாம். காதலிக்க நேரம் இல்லை திரைப்படத்திலிருந்து.

நேரம் இப்போது 8:28 ஆகிறது. குமரி பண்பலை 101 இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையின் நிறைவு பகுதி. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம குட்டி சுட்டீஸ் அழகான கருத்து கவிதை கதை திருக்குறள் பாட்டு கீதையிலிருந்து வசனம் திருக்குறள் அப்படின்னு சொல்லி அசத்திட்டாங்க. அனைத்து சின்னஞ்சிறு சிட்டுகளுக்கும் அவர்களை ஊக்குவித்த பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றிகளை கூறி இன்றைய பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு நான் RJT ஜெபின் நெக்ஸ்லைன்.

0: நேரம் 8:30.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. புதுகலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: 01. அன்பிற்கு ஆசானாய் ஆக்கத்திற்கு ஊற்றாய் என்றும் நம்மோடு குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். ஓவியம் வரைய தெரியாது என்று சொல்லி நெற்றியில் வர்ண ஜாலமாய் தீட்டுகின்றாயே பொட்டு,

ஆரம்பமாகிறது திரைக்களஞ்சியம். ஆம் நேர்களே, இன்று பொட்டு என்றும் தலைப்பில் எறும்புக்காடு கலாமோகன் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் கேட்டு ரசிக்கப் போகிறோம் நம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். ஒரு கவிதையோடு, ஒரு அழகான பாடலோடு தொடங்கிடலாமா இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியை? நெற்றியில் நீ வைத்தது பொட்டு, அது ஒரு அழகு அல்ல உன் அடையாளம், சிரிக்கும் கண்களில் அருகில் சிறகடிக்கும் கவிதை. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் முதலில் வருகிறது சிவகங்கை சீமை திரைப்பட பாடல்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றின் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர் ஆர்கேஜி நே.
1: எட்டு மணி 38 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். என்றும் இனிமையாய் வாழ்வில் நன்மையாய் குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பொட்டு எனும் தலைப்பில் நாம் பாடல்கள் கேட்டு ரசிக்கப் போகிறோம். ஏற்கனவே ஒரு பாடல் ரசிச்சிட்டோம். அடுத்ததா எந்த பாடல் அப்படின்னா குடியிருந்த கோயில் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. நெற்றியில் மலரும் பொட்டு மங்களத்தின் முதல் மொழி, அதை அணிந்த முகத்தில் அமைதி கூட பூத்துக் குலுங்கும்.

8:42 இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில். இன்று பொட்டு எனும் தலைப்பில் எறும்புக்காடு கலாமோகன் எனும் நேயர் தொகுத்தனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நம் நிகழ்ச்சியில். உன் நெற்றி பொட்டின் அருகில் சிரிக்கும் உன் கண்கள், அதை கண்ட பிறகு கவிதையும் வெக்கப்படும். கேட்கலாம் சுமதியின் சுந்தரி திரைப்பட பாடலை.

நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை உங்கள் விருப்பமான நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? அப்படி என்றால் உங்களுக்கான நேரம் தான் இன்றிரவு 10:05. ஆம் நேர்களே, நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்றிரவு 10:05 பலம் வருகிறது. நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதற்காக நீங்கள் 04652 அப்படிங்கிற நம்ம குமரியின் முன்னிணைப்பினை பயன்படுத்தி 2602-40 என்ற எண்ணிலோ 2907-22 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அப்போ சந்திக்கலாம் இன்றிரவு நேரலை நிகழ்ச்சியில். நேரம் 8:47, குமரி பண்பலை 101 இது திரைக்களஞ்சியம். நெற்றிப்புட்டில் நிலா வந்து தங்கியதோ, உன் முகம் பார்க்கும் நேரம் என் மனதில் அத்தனை குளுமை. பாடல் கேட்கலாம். நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களே, நாளை காலை 8:45 நம் குமரி பண்பலை 101 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி திருநெல்வேலி வானொலி நிலையத்திலிருந்து படைப்பாக கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய நேரம் இப்போது 8:52. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைக்களஞ்சியம். இன்று பொட்டு எனும் தலைப்பில் எறும்புக்காடு கலாமோகன் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சிறிய பொட்டுதான், ஆனால் அதில் மறைந்திருக்கும் ரகசியமோ மிக பெரியது.
1: செவந்த நெத்தியில் பொட்டும் வச்சு

திரைக்களஞ்சியத்தின் நிறைவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். உன் நெற்றி பொட்டு ஒரு புள்ளி இல்லை, என் கவிதைக்கு முடிவில்லா தொடக்கம். நிகழ்ச்சியில் படிக்காத மேதை பாடல் கேட்டோம். இனி வருவது புதிய பூமி திரைப்பட பாடல்.

0: சிறு போட்டி நாள் வாழ்க்கை சிறக்கட்டும். நிறைவு பெறுகிறது திரைக்களஞ்சியம். இன்று பொட்டு எனும் தலைப்பில் எறும்புக்காடு கலாமோகன் எனும் நேயர் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good evening. This is Akashvani. I am Anuja Kumar with the news at 9.

0: கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். தேனீ வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஏற்கனவே முதல் பாகத்தில் பேசியிருந்தோம் சார். தேனை சந்தைப்படுத்துவது பற்றிய விஷயங்களும் உற்பத்தியாளர்களுக்கு அவசியம் தானே சார்?
1: ஏன்னா ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுல வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்துடைய முக்கியமான பங்கு என்ன சார்?
2: அவங்க ஒரு பெனிஃபிஷரியை தேன் உற்பத்தி பண்ணது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணிட்டு அவங்க சேல்ஸ் பண்றதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சர்வோதய சங்கம் மூலியமா கூட அவங்க சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோ மூலியமாக அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களும் கூட ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 400 சேல்ஸ் அவுட்லெட் சர்வோதய சங்கங்கள் மூலியமாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதில் அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இப்போ தேனீக்கள் பற்றி சொல்லும்போது அதுகிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குதுங்க. தேனீக்களுடைய உழைப்பு, அதோட ஒற்றுமை, அதோட தியாகம், அதோட பொறுமை, அதோட பணி எந்த அளவுக்கு அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம தேனீக்கள் இருந்து நம்ம முன்னுதாரணமாக இருக்குது. தேன்புரட்சி திட்டம் நம்ம எதனால செயல்படுத்தி வரோம் அப்படின்னா நம்முடைய ஹனி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும், ப்ளஸ் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுங்கிறதுக்காக. தேனீக்கள் வந்து விவசாயியுடைய நல்ல நண்பன் சொல்லலாம். இப்போ தேனீக்கள் நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மகசூல் அதிகமாக வரும், அவங்களோட ஈல்டு அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து ஃபார்மில் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறனால இந்த தேனீக்கள்லாம் நிறையா வந்து உயிர் வாழ முடியறதில்ல. அதனால நம்மளால முடிஞ்ச வரையிலும் அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தேனீக்கள்
1: பண்ணணும். ஆமாங்க, நிச்சயமா சார். அதாவது ஒவ்வொரு விஷயமா பாத்துட்டு வரோம். முதல்ல வந்து மண்பாண்டம் தயாரிப்பு, அதுல வந்து என்ன மாதிரியான பங்களிப்பு நீங்க வழங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுல என்ன மாதிரியான பங்களிப்பு, இப்ப தேனீ வளர்ப்பு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி பயிற்சிகள் கூட வந்து கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி விளக்கமா?
2: ஆக்சுவலி இப்ப காலத்துக்கு ஏத்தமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில பொறுத்தவரையிலும் மேனுபேக்சரிங் சேவை தொழில வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்கீம் மூலியமா பார்த்தோம்னா எலக்ட்ரீஷியன் ட்ரைனிங், பிளம்பர் ட்ரைனிங், பிளஸ் ஏசி மெக்கானிக், மொபைல் போன் ரிப்பேரிங், பிளஸ் டைலரிங், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கேவிஎஸ்சி மூலியமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரைனிங் மூலியமா பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள் வரையிலும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு அது எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸ் கொடுப்போம். எலக்ட்ரீஷியனாக இருந்துச்சுன்னு அவங்களுக்கு ட்ரில்லிங் மிஷினு, டெஸ்டிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அதேமாதிரி பிளம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பேனர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு செட் அப்படியே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோங்க.
1: இது தாண்டி வேற என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுது சார்?
2: இப்போ இது மட்டும் இல்லாமல் பார்த்துனுச்சுவங்களா ஹேண்ட்மேட் பேப்பர் அண்ட் ஃபைபர் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்கீம் மூலியமா பார்த்துனுச்சுவங்களா பேப்பர்ல இருந்து எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலாங்கிற மாதிரி நான் ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்றோம். இப்போ பேப்பர் பிளேட் எப்படி தயாரிக்கிறது, பேப்பர் கப் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான மிஷினுடைய காசு பார்த்தோன்னா ஒரு 20,000 ரூபா வரும். அந்த மிஷின்ஸ் வந்து கேவிஎஸ்சி மூலியமாகவே நம்ம கொடுக்குறோம். அதனால அவங்க வந்து பேப்பர் பிளேட், பேப்பர் தோனா பிளேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம்
1: பண்றதுக்கு பனைமட்டையில இருந்து வந்து
2: பேப்பர்லயே பண்றது,
1: அதுவும் நம்ம பண்றோம். ஆமா, இது எல்லாமே இப்ப வந்து இந்த பனைமட்டை அப்புறம் பாக்குமட்டை அதுல பண்றதுக்கான அதுவும் பயிற்சியும் வழங்குறீங்க
2: இல்ல? பாக்குமட்டை இதுக்கு யாரோ ஒரு இண்டிவிஜுவலா வந்து பாக்குமட்டையில தொழில் தொடங்கணும் அப்படின்னாங்கன்னா, ஏன்னா அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக அவங்க லோன் வாங்கி பாக்குமட்டை தயாரிக்கிற தொழில் அவங்க ஆரம்பிக்கலாம். இது இல்லாமல் இப்ப பனானா ஃபைபர்ஸ் சொல்லி
1: கேள்விப்பட்டிருக்கோம்,
2: வாழை நார்ல இருந்து கூட தயாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த வாழை நார்ல இருந்து வாழை மரத்துடைய பட்டையில இருந்து நார் எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் நாங்கள் ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நார்மலா இப்போ பனானா ஸ்டெம் பார்த்துன்னுச்சுவங்களா பனானா இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சோம், அது வேஸ்டா போகுது. எப்படி நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து எப்படி வெல்த்தியா ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணலாம், பிளஸ் அதுல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பார்த்துன்னுச்சுவங்களா என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பொல்யூஷனும் பண்ணாது. அதனால இந்த பனானா ஃபைபர் இண்டஸ்ட்ரி மூலியமா வந்து பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்குண்டான சப்போர்ட் கேவிசி மூலமா கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்ப வந்து வாழை நார்ல இருந்து எப்படி வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து நம்ம காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது, என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து கிடைக்குதுன்றத மக்களுக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க?
2: கேவிசி மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்ட்ரல் பாம் கோர் அண்ட் பாம் ப்ராடக்ட் இன்ஸ்டிடியூட். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மூலியமாக ஆரி ஒர்க் ட்ரைனிங், டைலரிங் ட்ரைனிங், ஈவன் கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங், பிளஸ் ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிக்கிறது, சாக்லேட் தயாரிக்கிறது, பேக்கரி ப்ராடக்ட் ட்ரைனிங், இது மாதிரி நிறைய ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இதெல்லாமே

0: அந்த ட்ரைனிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம், 500 to 1000 rupees ஒன் வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்த கட்டத்தில் அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா PMEGP ஸ்கீம் மூலியமாக லோன் வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமாக சார், இப்போ குடிசை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல குடிசை தொழில் அப்படின்னு வந்து அங்கீகாரப்படுத்தப்பட்டதே வந்து அதுதான் நினைக்கிறேன். அதுலலாம் வந்து நீங்க ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா, உங்களுடைய பங்களிப்பு என்ன சார் அந்த மாதிரி விஷயங்கள்?
0: சரி, டைரக்டா கடலை மிட்டாய் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கீம்ல கொடுக்கறது இல்லைங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக திருச்சியில ஆல்ரெடி ஒரு பெனிஃபிஷியரி லோன் வாங்கியிருக்கிறாரு. தற்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு. கடலை மிட்டாய் நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஸோ அந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக லோன் கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்முடைய ஸ்கீம் மூலியமாக கடலை சார்ந்தது அப்படின்னு நினைச்சோம், வில்லேஜ் ஆயில் ஸ்கீம் மூலியமாக பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்குடான மிஷின் நம்ம கொடுக்குறோங்க. அதுல இருந்து அவங்க வந்து செக்கு எண்ணெய் தயாரிச்சுக்கலாம். அந்த மிஷின் கேவிஎஸ்ல இருந்து நம்ம கொடுக்குறோம்.
1: உணவு பதப்படுத்தும் பயிற்சி அந்த மாதிரி இதுவும் வழங்கப்படுது.
0: உணவு பதப்படுத்தும் பயிற்சியில தான் ஏற்கனவே நம்ம சொன்ன பனை பொருட்கள் தயாரிக்கிறது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, எப்படி சாஸ் ரெடி பண்றது,
1: அந்த பயிற்சிக்கான காலம் அப்படின்றது எவ்வளவு?
0: 1 week நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோங்க.
1: அதுக்கு வந்து அவங்க எதுவும் பணம் கட்டணுமா இல்ல இலவச பயிற்சி?
0: ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கு வந்து எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் மூலமா கலந்துக்க வந்தா 1000 rupees. எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, ஜெல்லி ஜெல்லி ப்ராடக்ட் அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: இது தவிர வேற என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார்? ஏன்னா இப்ப வந்து உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஊறுகாய் தயாரிப்பு, அப்புறம் ஜெல்லி ஜாம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப டெய்லரிங் வந்து சொன்னீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் வழக்கமா சொல்லுங்க சார். ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு நிறைய தெரியும்.
0: ஆக்சுவலி டெய்லரிங் பொறுத்தவரையும் பார்த்துன்னுச்சுவங்களேன், எங்களுடைய 10 நாள் ட்ரைனிங் மாஸ்டர் ட்ரைனர் மூலியமா ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக் டெய்லரிங் மிஷின் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெய்லரிங் மிஷின், அது இல்லாமல் ஒரு அயன் பாக்ஸும் கொடுக்குறோம், அயன் டேபிள் ஒன்று கொடுத்துட்ருக்குறோம், சிஸ்ஸர் ப்ளஸ் ட்ரிம்மர் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 டூல் கிட்ஸும் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலியமா ஒருத்தர் நார்மலாக வந்து கிராமத்தில் ஒருத்தர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மகளிருக்கு இந்த திட்டம் மூலியமா கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் ஒரு நாளைக்கு ஒரு 400-500 rupees அவங்க அடிஷ்னலாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஏற்காட்டில் கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் அதே மாதிரி திருச்சியிலையும் கொடுத்துட்ருக்குறோம், நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பர் வந்து சொன்னீங்க இல்லையா சார் முன்னாடியே, வந்து அவங்களுக்கான பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மட்டுமா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அட்டன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ண முடியுமா?
0: ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அசோசியேட் சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து என்டையர் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ப்ராக்டிகல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் டீட்டெயில்டு ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே வந்து நீங்க ஏசி மெக்கானிக் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா
0: மொபைல் ரிப்பேரிங் கூட கொடுத்துருக்கோம்.
1: மொபைல் ரிப்பேரிங் அதை பத்தி சொல்லுங்க சார், அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்குறீங்க, அந்த டூல் கிட்னு கொடுக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் சார்?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான டூல் கிட்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி மொபைல் ரிப்பேரிங் பண்றவங்களுக்கு உண்டானதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் மிஷினரிஸ் டூல் கிட்ஸ் இருக்குது 15. இது அபவுட் 15 days ட்ரைனிங் கொடுத்துட்டு பிளஸ் அந்த டூல் கிட்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: சரி சார், இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிட்டே வரோம், ஒவ்வொரு துறை வாரியா பேசிட்டே வரோம். அப்படி பார்த்தோம்னா இப்போ தோல் தொழில் அதுலயும் கூட உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார் அதுக்காக?
0: ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லும் போது செப்பல் மேக்கிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, செருப்பு தயாரிக்கிறவங்களுக்கு அவங்களும் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் CFTன்னு சொல்லுவாங்க, அது மூலியமா ஒரு 25 நாள் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரெடிஷ்னலாக ஒருத்தர் வந்து ஷூ ரிப்பேரிங் செப்பல் ரிப்பேரிங் பண்றவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போனோங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் மிஷின் கொடுப்போம், எப்படி ஷூ தயாரிக்கிறது, செப்பல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீட் ரியாக்டிவேட்டர்னு சொல்றது, அதாவது ஷூவுடைய பாட்டம் போர்ஷனும் டாப் போர்ஷனும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு ஒட்டுறதுக்குண்டான ஹீட் ஆக்டிவேட்டர் இது, ப்ளஸ் ஷூ லாஸ்ட்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸு தகுந்த மாதிரி தயாரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு 30 number ஆஃப் ஷூ லாஸ்ட்டுன்னு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே கொடுத்துட்டு அதோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 வரையில் வருங்க. ப்ளஸ் 25 days ட்ரைனிங் சென்ட்ரல் ஃபுட்பால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது, அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தாங்க. ப்ளஸ் அங்கேயே அவங்க தங்கியே அவங்க படிக்கலாம். அந்த ட்ரைனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு 3 lakh rupees வரையில் நம்ம செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் எல்லாமே
0: எவ்ரி திங் ஃப்ரீ, 25 days ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது இல்லாம இப்ப ஃபுட்வேர் ரிப்பேரிங் டூல் கிட்டும் கொடுத்துட்டு இருக்கிறோம். சின்ன சின்னதா இப்ப ஸ்ட்ரீட் சைட்ல அவங்க செருப்பு தைக்கிற இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டூல் கிட் மாதிரியும் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: அதாவது ஒருத்தருக்கு வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே வந்து ஓரளவுக்கு காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல நோக்கம் அப்படிங்கிறது புரியுது சார். எல்லோருக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கான

0: வேலையை அவங்களே நியமிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து அவசியம், அதற்கான வழிகாட்டுதல் அவசியம். அதுல வந்து உங்க பங்களிப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பிரதமரோட வேலை வாய்ப்பு திட்டம் வந்து சொன்னீங்க, நீங்க அதை பத்தி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்க சார். ஏன்னா அது வந்து நாட்டோட வளர்ச்சியில, முக்கியமா பொருளாதார வளர்ச்சியில எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு?
1: கவர்மெண்ட்டே எல்லாத்துக்குமே இப்ப வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளே ஒரு சுயதொழில் முனைவோரா மாறணும். இப்ப நம்ம ஒரு சுயதொழில் முனைவோரா மாறணும் அப்படின்னு நினைச்சோம், நம்மளால வந்து ஒரு அஞ்சு பேர்த்து நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். நம்மளை பொறுத்தவரை நம்ம வந்து தொழில் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலைகளை உருவாக்குபவர்களாக மாறணும். அந்த ஒரு பர்டிகுலர் குறிக்கோளை வச்சுதான் இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம்ல வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா வந்து ஆன்லைன்ல தான் அவங்க அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்றதுங்க. கிராமப்புறத்தில் தொழில் தொடங்கியாச்சு அப்படின்னா 35%. சப்போஸ் கிராமப்புறத்தில் ஒரு ஜென்ரல் கேட்டகரி, எல்லா லேடிஸும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ப்ளஸ் ஓபிசியும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஒன்லி ஜென்ஸ் பிலாங்கிங் டு தி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. இந்த தொழிலில் வந்து சேவை சார்ந்த தொழிலும் தொடங்கலாம், உற்பத்தி சார்ந்த தொழிலும் தொடங்கலாம். அதிகபட்சமா பொறுத்தவரை 50 லட்சம் வரையில் லோன் வாங்குறோம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் 20 லட்சம் வரையில் தொழில்
0: தொடங்கலாம்.
1: முத்ரா லோன்ல வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கிடையாது, பட் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு சப்சிடியும் இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க தொழில் தொடங்கி முடிச்ச பிறகு இது வந்து பேக்வர்ட் சப்சிடி மாதிரி தான் வருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பேக் எண்ட்ல தான் இருக்கும். மினிமம் 3 இயர்ஸ் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும், பிளஸ் உற்பத்தி செய்யணும். அது முடிஞ்ச பிறகு டிபார்ட்மெண்டல் போஸ்டல் மூலமாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த சப்சிடி அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும்.
0: இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க கோர்சஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
1: சரி, தமிழ்நாட்டு பொறுத்தலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில மாதிரியான இண்டஸ்ட்ரி தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோட்டார் கம்பெனிஸ், பம்ப் அந்த மாதிரி தயாரிக்கிறது. அதே பொள்ளாச்சி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொப்ரா ப்ராசஸிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பனின் தொழில் தொடங்குறது இருக்குது. அதே மாதிரி சேலம் ஏரியாவில் பார்த்தா பவர் லூம்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக தொடங்கலாம். இதே மாதிரி சேவை சார்ந்த தொழில் அப்படின்னா பியூட்டிஷியன், இப்போ சென்னை மாதிரியான ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர் இந்த ஸ்கீம் மூலியமாக தொடங்குறாங்க. பிளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சலூன் ஷாப் அதுவும் நிறைய இதில் தொடங்கிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ஷாப்பு, ஜெராக்ஸ் ஷாப்பு, ஃபோட்டோ ஸ்டுடியோ இதெல்லாம் தொழில் வந்து இந்த தொழில் மூலியமாக பண்ணுறாங்க. இப்போ இந்த பட்டியல பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக வந்து அனிமல் ஹஸ்பண்டரி இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. கால்நடை வளர்ப்பு அதுல பண்ணலாம், கோழி பண்ணையும் இதுல வைக்கலாம். சோ இதெல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கீழே வருது.
0: இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சு நீங்க வந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி இலக்கு வச்சு நாங்க செயல்பட்டுருக்கோம், இதுல வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு, நாங்க எடுத்த நடவடிக்கையினால கொஞ்சம் முன்னேறி இருக்கு, இல்ல இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாவட்டங்களுக்கு நாங்க வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன மாதிரியான மாவட்டங்கள் சொல்லுவீங்க சார்?
1: ஆக்சுவலா இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த பெல்ட்ல வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் லோன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரி அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பார்க்கப்படணும், அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொஞ்சம் அண்டர் டெவலப்டு இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் நிறைய அளவுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்றதுக்கு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்.
0: நிச்சயமா சார், அரசு வந்து பாத்தீங்கன்னா திட்டங்களை வந்து வகுத்து நிதி ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்துறாங்க. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறப்பான பணியை வந்து உங்களை மாதிரி அதிகாரிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. மக்களுடைய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் ரெடியா இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, மக்கள் என்ன செய்யணும்?
1: மக்கள் அவங்க வாங்குற லோன் வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணாதான் பேங்க்ஸ்ல இருந்து இன்னும் அதிகமான பேருக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வாங்குற லோன் பேஸ் பண்ணிட்டு அவங்க நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய மெயின் ஏஜெண்டா.
0: இப்ப காதி கிராம தொழில்கள் ஆணையம் அப்படின்னா என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில எங்களோட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
1: எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.

நேரம் 9:30. பழமையில் புதுமை, புதுமையில் இனிமை, அதுவே நம் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். ஆரம்பமாகிறது திரை இசை. இந்த இனிய இரவு திரை இசை 90s ஸ்பெஷல் திரை இசை. பழைய மேகங்கள் மலையாய் பொழிவது போல் கஷ்டம் மறந்து இனிமை பரப்பும் நட்பாய் வருகின்றது. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் உதித் நாராயணன் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.

நேரம் இப்போது 9:36 ஆயிறது. குமரி பண்பலை 101 திரை இசையில் 90s பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தேன் சுவைக்கும் வண்டுகளாய் மனதை வட்டமிட வருகின்றது துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் குரலில் எஸ் ஏ ராஜ்குமார் இசை.

9:42 குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம் திரை இசையோடு. நேர்களே, உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 10:05 வலம் வருகிறது நிலாமுற்றம் நேரலை. ஆமாங்க, உங்க விருப்பமான பாடலை அனைத்து நேர்களுக்கும் மனதில் குளுமையை பரப்பக்கூடிய பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலையில். உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம் 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம் அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம். சிறு இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். திரை இசையில் இனி மே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தின் இனிமையை சொல்லி வருகின்றது வாலி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல்.

உங்கள் அறிவுத்திறனை சோதிக்கவும் உங்கள் நேரத்தை இனிதாக செலவழிக்கவும் நாளை காலை 10:02 நம் குமரி பண்பலை 101 உங்களுக்காக காத்திருக்கிறது சவாலே சமாளி கேம் ஷோ. ஆம் நேர்களே, உங்கள் அறிவை தீட்டும் விதமாக நாளை உங்களுக்காக பல கேள்விகளோடும் புதிர்களோடும் சவாலே சமாளி கேம் ஷோ வலம் வர காத்திருக்கிறது. நேரலையில் கலந்து கொண்டு உங்கள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்த நீங்கள் 04652 அப்படிங்கிற கோட் நம்பரை பயன்படுத்தி 2602240 என்ற எண்ணிலோ 2907722 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். அல்லது 8903257939 என்ற அலைபேசி எண்ணிலும் நீங்கள் அழைத்து கேம் ஷோவில் கலந்து கொள்ளலாம். அப்போ மறந்துடாதுங்க, நாளை காலை 10:02 நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 சவாலே சமாளி கேம் ஷோ. மணி 9:50 நினைந்திருக்கிறோம். ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 குமரி பண்பலை 101 இது நம்ம ஊரு பண்பலை.

என்னவளின் சிறப்பை என்னவென்று சொல்ல என்று சொல்லி வார்த்தைகளை அடுக்க அது கவிதையாகிறது என சொல்லி வருகிறது தேவா இசையில் ஹரிகரன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாஞ்சாலங்குறிச்சி திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை 101 நைன்டி ஸ்பெஷல் பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திரை இசையை நிறைவு செய்ய வருவது உள்ளத்தை அள்ளித்தா திரைப்பட பாடல். மனோ குரலில் சிற்பி இசையில் புயலடித்த நிலமாய் இன்று என் மனம் உன்னை கண்டதால்

குமரிப்பண்பலை 101 இதுவரை கேட்டு ரசித்தோம் 90 ஸ்பெஷல் பாடல்களை திரை இசையில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

தினம் தினம் உன்னால் நான் மகிழ்கிறேன் எனும் நிலாரசிகனின் வரிகளோடு ஆரம்பமாகிறது இன்றைய நிலாமுற்றம் நேரலை. ஆம் நேர்களே, இது உங்கள் நேரம். உங்கள் விருப்ப பாடல்களை நம் குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கும் நேரம். உங்க விருப்ப பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் அழைக்கலாம் 04652 என்ற இணைப்பினோடு, 2602440 என்ற எண்ணிலோ, 2907722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் விருப்ப பாடல் நேயர்கள் மனதையும் குளிர்விப்பதாக இருக்கட்டும். சிறு நாட்கள் இடைவெளி விட்டு அழைத்து எல்லா நேயர்களோடும் வாய்ப்புகளை பகிர்ந்து கொள்ள உங்களை அன்பாய் வேண்டுகிறோம். நிலாமுற்றத்தை அலங்கரிக்க வரும் முதல் நேயரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். லில்லிமா சொல்லுங்க, முதல் நேயரா வந்திருக்கீங்க, என்ன விருப்ப பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பாமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.

0: அலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: நிலவொளியில் தவழும் நேரம் 10 மணி. இது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. தூரத்தில் இருந்தாலும்

0: இணைந்திருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சியில். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேயரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம்.
1: ஐயா இரவு வணக்கம். தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா சொல்லுங்க, இணைப்புல வந்திருக்கிறீங்க, என்ன பாடல் இன்னைக்கு கேட்க போறீங்க?
1: இரவு நேரத்துல குமரி பண்பல பாடல் கேட்பது என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி.
0: கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா சொல்லுங்க, என்ன பாடல்?
1: 1985 வெளிவந்த படம் முதல் மரியாதை. அந்த படத்துல இருந்து ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போயிருந்தது. வருத்தமான பாடல், இரவு நேரத்துல அனைவரும் கொடுங்க.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றிங்க.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: பத்து மணி 13 இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சுயம்பு ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க இன்றைய நிகழ்ச்சியில?
3: குணா படத்துல இருந்து கண்மணி அன்போடு காதலன் நான் எனது கடிதம் அந்த பாட்டு.
2: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றி.
4: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
5: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
4: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
5: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
4: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
5: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
4: அதான்,
5: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
4: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான.

0: நேரம் இப்போது 10:19. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிலா முற்றம் நேரலை. இது உங்கள் விருப்ப பாடல், உங்கள் விருப்பமான குமரி பண்பலை 101. உங்கள் சிந்தனைக்கு ஒரு சவால், உங்கள் படைப்பாற்றலுக்கு ஒரு சவால், வாருங்கள் சவாலை சமாளியுங்கள். ஆம் நேர்களே, நம் குமரி பண்பலை 101 நாளை காலை 10:02 வலம் வருகிறது சவாலை சமாளி கேம் ஷோ. கேம் ஷோவில் கலந்து கொண்டு உங்கள் திறமையை வெளிக்கொணர நீங்கள் அழைக்கலாம். 0462226020 என்ற எண்ணிலோ 0465229722 என்ற எண்ணிலோ நீங்கள் அழைக்கலாம். அல்லது 8903257039 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைத்து சவாலை சமாளி கேம் ஷோவில் கலந்து கொள்ளலாம். அப்போ நாளை சந்திக்கலாம். 10:02 நம் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 சவாலை சமாளி கேம் ஷோ நிகழ்ச்சியில். பத்து மணி 20 நம்மோடு இணையும் அடுத்த நேயரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் சார், அபுபக்கர் மேட்டுக்கடை.
0: சொல்லுங்க ஐயா, நிலாமுற்றம் நேரலையில வந்திருக்கீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.

0: நீங்கள் மலையாள பாடல் பிரியரா? அப்படி என்றால் உங்களுக்கான நேரம் நாளை காலை 9:30. ஆம் நேர்களே, நாளை காலை 9:30 வலம் வருகிறது கான கயிறளி, மலையாள திரைப்பட பாடல்களின் தொகுப்பு. கேட்டு ரசியுங்கள் நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நாளை காலை 9:30 கான கயிறளி. பத்து மணி 24 இணைந்திருக்கிறோம். என்றும் இனிமையாய் வாழ்வில் நன்மையாய் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். நிலாமுற்றத்தில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ஸ்ரீதேவி பேசுறேன்.
0: ஸ்ரீதேவிமா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு கேட்கலாம்?
1: படம் வந்து எஜமான். பாடல் வந்து ஆலப்போல் வேலை போல் ஆலம் விழுது போல், இந்த பாட்டு வேணும்.
0: கண்டிப்பாமா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றியா.

0: உறவாய் உணர்வாய், இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நிலவின் மடியில் தவழும் நேரம் 10:30. இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், திட்டவிளையிலிருந்து சாபிது.
0: ஷாஃபியா, நிகழ்ச்சியில வந்திருக்கிறீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இனிமையான இரவு நேரத்தில் திறந்த கதவு படத்திலிருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி சார்.

நேர்களே, நாளை முற்பகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை இடம்பெறும். நாளைய நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை. இளைய தலைமுறைக்கு பொறுமை எவ்வளவு தேவை, எப்படியெல்லாம் பொறுமையாக இருக்கலாம், அப்படிப்பட்ட டிப்ஸை நீங்க கருத்துக்களை எங்க கூட பகிர்ந்துக்கலாம். நாளை 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில்

0: இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். நேரலையில் நம்மோடு இணையும் அடுத்த நேரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கலிங்க ஐயா.
0: உற்சாகமான வணக்கம் ஐயா. அப்படியே உற்சாகமான ஒரு பாடல் கேட்டுருங்க நிகழ்ச்சியில.
1: ஐயா எனக்கு கொஞ்சம் விரும்பாண்டி, இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். உன்னை விட உலகத்தில் எதுவும் ஒசிந்ததில்லைன்னு ஒரு அருமையான இனிமையான காதல் பாடல்.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி ஐயா,
0: நன்றி ஐயா.

நேரம் 10:43. குமரி பண்பலை 101 இது நிலாமுற்றம் நேரலை.

இனி இரவு பொழுதில் இணைந்திருக்கிறோம் குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலையில். இது உங்கள் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கும் நேரம்.

0: நிலாமுற்றத்தை அழகாக்க வரும் அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வெள்ளிச்சந்தையில இருந்து
0: சாந்திமா, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: முத்து படத்துல இருந்து ஒருவன் ஒருவன்.
0: கண்டிப்பா நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: குமரி பண்பலை 101 இனிய இரவில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நிலாமுற்றம் நேரலை. நேரலையில் இணையும் அடுத்த நேயரை சந்திக்கும் நேரம் இது. வணக்கம்
1: ஐயா. வணக்கம். மிக்க மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி. யார் பேசுறீங்க?
1: வேலூர் மாவட்டம் கற்பனை பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருப்பீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமா, நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகேமா, சொல்லுங்க என்ன பாடல்.
1: எனக்கு வந்து முள்ளும் மலரும் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து செந்தாழம் பூவில் வந்தாடும் சென்றல், கேஜி யேசுதாஸ் அவர்களுடைய அற்புதமான குரல் வளம், பாட்டினுடைய இசை வரி காட்சி அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல காற்றலைகள்ல தவழ விடுறீங்களா?
0: கண்டிப்பா தவழ விடுறோம். கேட்டு ரசிக்கலாம். அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: வணக்கம் ஐயா, யாருங்க இது பேசுறீங்க?
1: இறைவனுக்கு மதுரையிலிருந்து ஆண்டனி
0: ஆண்டனி ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: பாடியா காளிதாசன் பாடல் சார். நன்றி சார்.
0: கண்டிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: நிறைவு பெறுகிறது குமரி பண்பலை 101 நிலாமுற்றம் நேரலை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும், கலந்து கொள்ள முயற்சித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது RJT ஜெபின் நெக்ஸ்ட்லைன். நிலா இருளில் மட்டும் தோன்றாது, இருளுக்கே அழகு சேர்க்க தோன்றுகிறது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். தொடர்வது மனசு மயங்கும் திரை இசை.
1: நேரம் 11:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

பாடலுக்கு இசை வித்யாசாகர், கர்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று சொல்வார்கள், ஆனால் இந்த மலர் வீசும் மௌனம் எப்படி இசையாய் வருகின்றது? பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் நேர்களாகி உங்களை பார்க்க வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூறுதே, ஏனோ மனம் தள்ளாடுதே

என்ன நேயர்களே, மலர் பேசியதா அல்லது இசைத்ததா? பதில் உங்களிடம்தான் உண்டு. இகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரங்கேற்ற வேளை படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகின்றது. பாடலை பாடியவர்கள் கே ஜே யேசுதாஸ், உமாரவணன். பாடல் இயற்றியவர் வாலி, இசை இளையராஜா. அன்பு நேயர்களே, உங்கள் வீட்டு முற்றத்தில் சற்று எதிர்த்து பாருங்கள், எட்டி பாருங்கள். ஏனென்றால் அந்த ஆகாய வெண்ணிலவும் இசைக்க உங்கள் வீட்டில் காத்திருக்கின்றது. உங்கள் முற்றத்தில் இசையோடு இணைந்திருப்போம். இது மனசு மயங்கும்.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றது. இளையராஜாவின் இசையமைப்பில் வாலி இயற்றிய பாடலை பாடியிருக்கிறார்கள். கேளடி கண்மணி படத்திலிருந்து. உன்னுள் நான் இருக்க, என்னில் நீ வாசமிருக்க, இப்படி ஏன் பிரித்து பார்க்க வேண்டும்?

நேயர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும், வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் பஞ்சவர்ணாச்சலம், இசை இளையராஜா. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அன்பிற்கு மொழி உண்டோ, அந்த மொழியும் இசையாயிருக்கட்டுமே. நம்மில் இருவருமாயிருக்கும்போது

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதா சித்ரா பாடியுள்ளது. பாடல் இயற்றியவர் புலமைபித்தன், இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் மௌனம் சம்மதம். இதோ இந்த தேன் நிலா இந்த இரவு வேளையில் உங்களுக்கு மனநாளை சொல்ல வருகிறதோ

உங்கள் செவி சேர்ந்து உங்கள் சிந்தையை குளிர வைத்து மனதை மயக்கும் இன்பமாய் மனசு மயங்குகின்றது அல்லவா அன்பினியர்களே? இசையை ரசித்து கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக்கில் ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்து விடலாமா? சாந்தி ரமேஷ் அவர்கள் வழக்கம் போல இரவு வணக்கம் என்று சொல்லிவிட்டார்கள். அவரைத் தொடர்ந்து அழகுமணி சரவணன் அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாரி செல்வம் பரமசிவன் அவர்களும் முதல் பாடலே அருமையான பாடல், நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியின் ஒலித்த முதல் பாடலே சூப்பர் என சொல்லி அடுத்து வரும் ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அல்லிநகரம் எஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஏமலதா என்ற அன்பு நேயர் ஒரு நிலவையே பரிசாய் கொடுத்திருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து ஜி முத்துலக்ஷ்மி அம்பத்தூரிலிருந்து என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பும் ஒவ்வொரு பாடல்களும் அருமை சூப்பர், இரவில் கேட்க இனிமையான பாடல்கள் என்று ஒவ்வொரு பதிவாய் பதிவிட்டிருக்கின்றார். இவர்களை தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும் இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரர் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரும் வீரராகவனும் தன்னுடைய கவிதை நடையில் இப்படியாய் சொல்லியிருக்கின்றார். இனிதே துவங்குவோம் இனிமையாக ரசிக்க, பண்பலை காற்றலையில் இன்ப அலையோடு பூபாள ராகமதை ரசித்திடுவோம், இரு செவிப்பட இன்னிசை கேட்டிடுவோம் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி. திருமழிசை அஸ்வினிய நாகராஜ் அவர்களும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு வணக்கம் வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பு நேயரும் மலரே மௌனமா என்ற அழகான பாடலுடன் ஆரம்பித்த மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். விவித் பார் தமிழ் எஃப்எம்க்கும் நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவளைத் தொடர்ந்து பம்மல் ராஜன் அவர்களும் முதல் பாடலான கர்ணா படத்தின் மலரே மௌனமா பாடலில் மலர் பேசவில்லைதான், ஆனால் பாடலுக்குள் நுழைந்து பாடலை ரசித்த ஒரு அற்புதமான உணர்வை ஏற்படுத்தியது எப்படி என்றால், ஹாஹா, அழகான ஒரு விளக்கம் எப்படி கொடுத்திருக்கின்றார். பாடலுக்கான காட்சிகள் வித்தியாசமான முறையில் படமாக்கப்பட்டிருக்கும், அதனை கண்களால் மட்டுமல்ல நம் மனதின் மூலமாகவும் உணர முடிந்தது தவிர, இசையின் பின்னணியில் புத்த பிக்ஷுகள் வரிசையாக நடந்து செல்வது பார்ப்பதற்கு மிகவும் தத்ரூபமாக பாடலின் இசையோடு இணைந்து பரிமளிக்கும். இதுவும் பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமல்ல உணர்வுகளோடு ஒன்றிடவும் தான் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். கலில் அகமது அவர்களும் பொன்னேரியிலிருந்து சூப்பர் சாங்ஸ், எக்ஸலண்ட், குட் என பாராட்டியிருக்கின்றார். மீரா வெங்கட்ராமன் அவர்களும் பீட்டர் சார் நலமா என்று கேட்டிருக்கிறார்கள். நலம் ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் நலமா.

என்று நானும் கேள்வி தொடுக்கின்றேன். அடுத்து அவர்களை தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும், நேயர்களே, நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் எங்களுக்கு பாராட்டுக்கள் மட்டுமல்ல, இசையோடு நல் உணர்வை தருகின்ற ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு இந்த இரவு வேளையில். விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 11:32. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களை, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களே, அடுத்து வரும் பாடல் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், பாடல் புலமைப்பித்தன். செவியோடு பேசி சுவாசமாக கலந்தோடி தென்றலா கீதத்தை இசைக்கும் இந்த வேளையில், இதோ சங்கீதத்தை உருவமாக்கி நமக்கு நல் உணர்வை தரும்போது தூங்கவிடலாமா அல்லது இசை ரசிக்கலாமா? பதில் உங்களிடம்.

இது இரவு நேரத்து மயக்கம். ஆம் நேயர்களே, இந்த இரவு நேரத்து மயக்கத்தில் உலா வந்து கொண்டிருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேஜே ஏசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல். புலமைப்பித்தன் ஏற்றி இளையராஜாவின் இசமைப்பில் ராஜா கைய வச்சா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இது கோடைக்காலம். இந்த கோடைக்காலத்தில் இந்த இரவு வேளையில் மழை வந்தால் இப்படிதான் உங்களால் பாட முடியுமோ?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜா இசையமைப்பில் வாலி ஈட்டிய பாடலை பாடியிருக்கிறார். கேட்கலாமா? கோபுர வாசலிலே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரவு வேளையில் தாளாட்டும் பூங்காற்றின் இசையோடு இணைந்திருப்போம். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிமேலன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ரோஜா படத்திலிருந்து. இதோ இந்த கோடை வெயிலில் இந்த புது வெள்ளை மழை உங்கள் மனதை குளிர வைக்க வருகின்றது. இசையோடு இணைந்திருப்போம்.

முகநூல் வாயிலாக சீர்காழியிலிருந்து எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், வீரவநல்லூர் கருணாநிதி என்ற அன்பினியர் இனி இரவு வணக்கம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ் அவர்களும் மனசு மயங்கும் மௌன நேரம் இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். பம்மல் ராஜன் அவர்களும் பாடலை தொகுப்பை நமக்கு பதிவிட்டிருக்கின்றார். ரியாத்திலிருந்து கோபிகிருஷ்ணன் அன்பு நேயர் அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதே போல கார்த்திகேயன் சிவசுப்ரமணியன் அவர்கள் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அதாவது நிகழ்ச்சி நிறைவான பாடல் பி ஜெயச்சந்திரன் சித்ரா பாடியுள்ளது வைரமுத்து ஏற்று ஏ ரகுமான் இசையமைப்பில் மே மாதம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. கடந்த பாடலானது புது வெள்ளை மழை என்று சொல்லிவிடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இந்த மழைத்துளி விழுந்துவிட்டதா என கேள்வி கேட்கும்போது பதில் உங்களிடம்தான் உண்டு என்று சொன்னேன் அல்லவா, இதோ இந்த பதிலும் உங்களிடம்தான் உண்டு.

0: நேயர்கள் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: நேரம் 12:20. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விருத்பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
3: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. எப்படியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வாருங்கள், இணைந்திருப்போம், இசையால் இணைவோம் காற்றின் மொழியோடு.
4: காற்றின் மொழி.

கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

அழகியே, ஆஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லே, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லே.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நேரம் 4 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். தசாவதாரம் படத்திலிருந்து சாதன சர்க்கம் கமல்ஹாசன் பாடியுள்ள பாடல். பாடல் இசை இமேஷ் ரேஷமையா.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எம்எஸ் சுப்லக்ஷ்மி ராதா விஸ்வநாதன் பாடிய பாடலை கேட்டோம். எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல் சாவித்திரி படத்திலிருந்து. நேயர்கள் இதுவரை இணைந்து

0: இது திரை இசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில். ஜெய ஜெய சுவாமின் நாட்டராகத்தில் அமைந்த நாராயண தீர்த்தர் தரங்கத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகசுர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வரமுராகத்தில் அமைந்த மனசு லோனி என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில்.

நேரம் 5:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 கோயம்புத்தூர்

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகத்தில் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம் பாடியவர்கள் பாம்பே சகோதரிகள்.

சதுர்தம்ஷ்டச்சதுர்புஜஃ ப்ராஜிஷ்ணுர்போஜனம் போக்தா சஹிஷ்ணுர்ஜகதாதிஜஃ அநகோ விஜயோ ஜேதா விஸ்வயோஜிப் புனர்வசுஃ உபே